ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 இஜேஸ்தரா மாதம் 18 நாள், ஸ்ரீ பாரபவ வருடம் வைகாசி திங்கள் 25 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 8 தேதி திங்கட்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை ராகம் சிந்து பைரவி.

சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த மங்களேசை கேட்டீர்கள். தொடர்வது குரளமுதம். அதிகாரம் 106, இரவு, குரலின் 5. குரல்: கரப்பிலார் வையகத்து உண்மையான் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது. இதன் பொருள்: மறைக்காத தன்மையுடையவர் இவ்வுலகில் இருப்பதால்தான் ஒரு பொருளை கேட்டு பெறுபவரும் இருக்கின்றனர். குரலும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 106, இரவு, குரலின் 5. குரல்: கரப்பிலார் வையகத்து உண்மையான் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது. இதன் பொருள்: மறைக்காத தன்மையுடையவர் இவ்வுலகில் இருப்பதால்தான் ஒரு பொருளை

பெறுபவரும் இருக்கின்றன. குறளும் பொருளும் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களை இன்றைய மது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லேஞ்சல், 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், 6:15 அருளசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி. உலக பெருங்கடல் தினம் குறித்து உரை வழங்குகிறார் ஆராய்ச்சி மாணவர் முகேந்திரன் அவர்கள். 7 மணிக்கு காலை கதிர் இதில் நலமுடன் வாழ. உலக புற்றுநோய் தினம் குறித்து பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைக்காணல் நிறைவாக சட்டமறிவும். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்பு சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத்துடனின் 3ஆம் பருவம். தொடர்ந்து நுட்பம் கற்போம், சோசியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ் எனப்படும் இணையதள மோசடி குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லேஞ்சல், 8:30 திரைக்கானம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம், 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபாள் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 பயணிகள் விருப்பம் நேயர்கள் கருத்து பகிர்வு, 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 12:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், தலைப்பு 90 ஆண்டு கால வானொலிக்கு உங்கள் வாழ்த்து, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெலசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைக்காணம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 2:15 நீலமலை நேரம் காட்டு நாயக்க பாடல்கள், 2:30 பூவையர் உலகம் தையற்கலை பயிற்றுநர் திலகவதி அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி, 2:55 சென்னை வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரைசை இடம்பெறும் சொல் வானம் நேர்கள் பங்கு பெறும் நேர்வி நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, தலைப்பு 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பிட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைக்காணம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் கறவை மாடுகளின் கருத்தரிக்கும் மேலாண்மை குறித்து சாண்டினல்லா ஆடுகள் இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நிலைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர்விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 பிராணவோபதேசம் இசை பேருரை நிகழ்த்துபவர் நீடமங்கலம் வி அழமேலு அவர்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின் எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம், 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லேஞ்சல். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: உடல் இயக்கம் ஐம்புலன்களை சார்ந்ததே. உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் என்பன மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. இவற்றின் மூலம் பெறப்படும் உணர்வுகள் ஊறு, சுவை, ஒளி, மனம், ஒளி என்பன. இவற்றை மெய்ப்பாட்டியலில் தொல்காப்பியர் அறிவு நிலைக்கு உட்படுத்தி ஓரறி உயிர், இரண்டறி உயிர், மூன்றறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர் என்று வகைப்படுத்தி கூறுகின்றார். ஆறாவதாக மனதையும் கூறியுள்ளார். ஐம்பொறிகளையும் ஆட்சி செய்வது மனமாகும். ஐம்பொறிகள் மூலம் வெளிப்படும் உணர்வுகள் சமூகத்தில் ஒரு மனிதனை எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. புலநடக்கத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. சென்ற விளத்தால் செலவிடாது தீது ஒறி நன்றின்பால் உயிப்பது அறிவு. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பது உடம்பை பேணி வளர்த்தலாகும். உடம்பை பேணுவதற்கு தினமும் காலையில் நடைப்பயிற்சி, யோகாசனம் முதலியவற்றை செய்கின்றோம். நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை உண்கின்றோம். இவற்றை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவது நம்முடைய உடலை மேம்படுத்துவதற்கு உகந்தது. உடல் உறுப்புகளில் சிறந்ததும் உன்னதமானதும் கண். கண்ணில் சிறந்த உறுப்பில்லை. உலகை பார்ப்பதற்கும் கல்வி கற்பதற்கும் நமக்கு முதன்மையான கருவியாக விளங்குவது கண்கள் தான். அத்தகைய கண்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நமது கடமையாகும். கண்களின் ஆரோக்கியத்திற்கு என்று பலவித பயிற்சிகள் இன்றைய மருத்துவத்துறையில் வந்துவிட்டன. கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். வெறுமனே பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் மட்டுமல்ல, உயிர்கள் எடுத்து கருணை செய்வதற்கும் கண்களே முதற்காரணியாக அமைந்து விடுகின்றது. அகத்தே தோன்றும் அத்தனை உணர்வுகளையும் மூடி மறைக்காமல் புறத்தை வெளிப்படுத்தும் கருவியாக விளங்கும் கண்களை கைபேசி, கணினி, சினிமா, தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கு அடிமையாகாமல் பராமரிப்பது நமது கடமை. மானிட பிறப்பில் கேட்பு உறுப்பு செவியாகும். செவி செல்வமே உலக செல்வங்கள் அனைத்திற்கும் முதன்மையானது. செவிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு செய்திகளையும் கருத்துக்களையும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார். இசை கேட்பதற்கும் அறிவு செல்வத்தை பெறுவதற்கும் ஆதாரமாக விளங்கும் செவிகளை மிகு ஒளிகளை புறக்கணித்து பராமரித்தல் நமது அறிவு செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். நல்லனவற்றை பார்க்க வேண்டும், நல்லனவற்றை கேட்க வேண்டும், நல்லனவற்றை பேச வேண்டும் என்னும் காந்தியடிகளின் கருத்துக்கள் ஐம்புறி ஆட்சிக்கு சிறந்த சான்றாகும். மூக்கு என்பது சுவாசத்திற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் நுகர்ச்சிக்கும் பயன்படுகிறது. காற்றில் நறுமணம், கெட்ட மனம் இரண்டுமே கலந்துள்ளன. காற்றில் கலந்துள்ள கெட்ட மனம் நம்மை அணுகும் போது நாம் விலகிச் செல்கின்றோம். சுற்றுச்சூழலை பராமரித்தல் மூலமும் பிராணாயாமம் முதலான சுவாச பயிற்சியின் மூலமும் நாம் மூக்குறுப்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமானது வாய். வாய் என்பது உதடுகள், நாக்கு, பல், அன்னம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல உறுப்புகளின் கூட்டமைப்பு. வாய் உணவு உண்பதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. வாய் உறுப்புகளில் நாக்கே பிரதானம். அதனால்தான் வள்ளுவர் யாகாவராயினம் நாகாக்க என்கின்றார். நாவடக்கம் என்பது உடலை நோக்கியும் அறிவை நோக்கியும் ஆரோக்கியத்தை நோக்கியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்சான் உடம்புக்கும் சிறசே பிரதானம் என்பர். எதனால் இப்பழமொழி எழுந்தது என கவனித்தால், கண், மூக்கு, வாய், செவி என்னும் நான்கு உறுப்புகளும் தலையில் அமைந்ததாலேயே. மெய் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள உடம்பை குறித்தாலும் தலை முதல் கால் வரை உள்ள முழு உடம்பையும் குறிப்பதுதான் மெய் என்பதன் பொருள். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உடம்பினர் உத்தமன் கோயில் கொண்டிருந்தான் என்பது அறிந்து உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். ஒழுக்கங்களில் புலனொழுக்கம் மேன்மை தரும். எனவே அவ்வொழுக்கமே உயிரை விட சிறந்தது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய். கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. நேர்களை கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: நேர்களை கேட்ட பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் வீரமணி கண்ணன் அவர்களுடைய இசமைப்பில் ஒலித்தது. தொடர்ந்து கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நேர்களை மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-23°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். அடுத்த

ஐந்து நாட்களுக்கு மின்னல், புயல், இடி போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடெர்மா ஒசுஸ்பைரலம் ஒரு கிலோவிற்கு 4 கிராம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் ஒரு கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதனோனில் 1 கிலோவிற்கு 2 கிராம் என்ற அளவில் இடைவெளி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காசோளம் அல்லது சோளத்தை வரப்பு வாரியாக பயிரிட வேண்டும். வாழை மரங்களுக்கான ஆலோசனை. 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். இடியுடன் கூடிய மிதமான மழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அருகில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.

0: இன்று இரவு 7:30 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: கால்நடை வளர்ப்பில் அதிகமாக ஈடுபடுறவங்க தான் இன்னைக்கு வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. மேபி இந்த நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் நமக்கு வைல்ட் லைஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லக்கூடிய இதற்குனால வந்து கொஞ்சம் மாற வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலான தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இல்லை இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் எடுத்த 20வது கால்நடை கணக்கெடுப்பு 2019 எடுத்தாங்க. அதுபடி நம்மகிட்ட வந்து 193.46 மில்லியன் பசுமாட்டிரங்கள் இருக்கு. 109.85 மில்லியன் வந்து எருமை மாட்டிரங்கள் இருக்கு. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 95 லட்சம் பசுமாடுகளும் 5 லட்சம் எருமை மாடுகளும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எருமை மாடுகள் எண்ணிக்கை வந்து இப்ப நீர் ஆதாரங்கள் இருக்கு பாத்தீங்களா, குளங்குட்டையெல்லாம் வந்து இல்லாதனால அது கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனுடைய வளர்ப்பு அதையும் மேம்படுத்துவதற்காக அரசு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கு.
0: கறவை மாடுகளின் கருத்தரிப்பு மேலாண்மை குறித்து ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்கள் பல தகவல்களை கொடுக்க போறாரு. நேயர்களே, கேட்க தவறாதீர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்.

நேர்களை இன்று காலை 11:02 நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் தலைப்பு 90 ஆண்டுகால வானொலிக்கு உங்கள் வாழ்த்து. நேர்களை நீங்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை எங்களிடம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துட்டு, அது சம்பந்தமா நம்ம இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கப்படல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து மோடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடும் பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு 20% வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுலயே வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம்க்கு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷம்ல மாற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டும் இந்த மோடமும் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறிச்சுதான் எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட், வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாரு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோவிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோவிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2வது இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நிலையத்தில் நேரம் 7 மணி.
5: ஆகாஷ்வாணி
4: உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி உலக பெருங்கடல் தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி ஆராய்ச்சி மாணவர் எஸ் முகேந்திரன் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
2: இன்று நாம் கொண்டாடக்கூடிய தினமானது உலக சமுத்திர தினம், அதாவது உலக பெருங்கடல் தினம் அப்படிங்கிற ஒரு தினம் நம்ம கொண்டாடிட்டு வந்துட்ருக்கோம். இது வந்து ஐநா சபையில் 1992 ஜூன் 8 பிரேசில் மாநாட்டில் புவி உச்சி மாநாட்டு நடத்துகிறப்ப இந்த உலக சமுத்திர தினம் கொண்டாடப்படணுங்கிற ஃபஸ்ட்டு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இதை 2009 இதை வருஷம் வந்து எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இருக்குது. இதை வந்து ஜூன் 8 நம்ம கொண்டாடுறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, கடல் அன்னை மனித குலத்தின் வளர்ச்சிக்காக வாரி வழங்கும் உயர் மதிப்பினை நினைத்து போற்ற வேண்டிய நாள். அதுதான் வந்து நம்ம எல்லாரும் மனசில் நினச்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள்னு சொல்லலாம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கடலுக்கும் நமக்கும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. சொல்லப்போனால் மெயினாக சொல்லணும்னா, நம்ம டெய்லியும் சாப்பிட்றக்கூடிய உப்பு கூட அந்த கடலிருந்து தான் வருது. அதை நம்ம டெய்லி நினச்சி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் நிலத்தில் வாழ்கிற உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் 1000 உயிரினங்களும் இந்த கடல்லையே தான் வசிச்சிட்ருக்கு. இந்த கடலில் இருந்து வாழ்கிற உயிரினங்கள்லேருந்து எடுக்கிற வேதிப்பொருள் மருத்துவத்திலையும் அதோட மூலப்பொருள் தயாரிக்கிறதுக்கும் முக்கிய பங்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பூமியோட இயல்பை தீர்மானிக்கிறதுல கடலுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்குது. இப்போ டோட்டலாக வந்து 80% மாசடைகிறதுக்கு மெயின் காரணம் மனிதர்கள் தூக்கி வீசக்கூடிய இந்த பிளாஸ்டிக், அதாவது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி வீசக்கூடிய பிளாஸ்டிக். அது போய் கடைசியாக ஃபைனலாக வந்து கலக்கக்கூடிய இடங்கன்னா கடலை தான். இந்த கடலை வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து சேர்றதுனால அங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ரொம்ப ஒரு பெரும் பாதிப்பாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த கடலில் இருக்கிறப்ப அது மக்கவே மக்காது, எப்பவும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய இயற்கையாகவே காணப்படக்கூடிய ஹைபாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவு வந்து கம்மியாயிரும். அது கம்மியாகிறப்ப அங்கே வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் உயிரினங்கள் எல்லாமே வந்து ஆக்சிஜன் பத்தாமல் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். இந்த இயற்கை பரிசா நமக்கு கொடுத்த இந்த கடலை நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த கடல்ல வாழ்ற இந்த உயிரினங்களை சாப்பிட்ற நம்மளுக்கும் பெருவிளைவுகள் ஏற்படும். இந்த ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கடல் வந்து மாசுபட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதிகப்படியான எக்ஸ்போர்டேஷன் நடக்கிறதும் இந்த கடல்ல தான். நம்மளுக்கு வந்து நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாமே வந்து வெளிநாடுகள்ல இருந்தும், நம்ம இங்கிருந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருள் நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம கொடுத்தனுப்புறனாலும் அதுக்கு வந்து மெயின் எக்ஸ்போர்டேஷனாக இருக்கக்கூடியது இந்த கடல் தான். இந்த கடல் மூலியமா தான் முன்னாடி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த வாணிபம் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்ம டெய்லியும் சாப்பிட்ற உப்பு தான் இதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நான் கடைசியா வந்து சொல்ற ஒரே ஒரு என்னன்னா, கடல் என்னும் இயற்கை நன்கொடையை இனியும் பால்படுத்தாது, நாம் வருங்கால சந்ததிற்கு மாசுபாடு அற்ற கடலை அளிப்பதுதான் நாம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். நன்றி.
1: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 8 உலக பெருங்கடல் தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி ஆராய்ச்சி மாணவர் எஸ் முகேந்திரன் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: ஒட்டுகிறோம் நேர்களே. இன்றிரவு 8:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் கருத்தரிக்கும் மேலாண்மை குறித்து சாண்டினல்லா ஆடுகள் இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல் மற்றும் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நிலையத்தில் நேரம் 7:00.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
6: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 8 பிரெயின் டியூமர் என்று அழைக்கப்படும் மூளை புற்று நோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்நோய் பற்றி பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
7: வேர்ல்ட் பிரெயின் டியூமர் டே. வேர்ல்ட் பிரெயின் டியூமர் டே. நம்ம டியூமர்ங்கிறத வந்து எதை சொல்லுவோம், கேன்சர் டியூமர் ரெண்டுமே ஒரே டேர்ம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரெண்டும் வேற வேற. கேன்சர்னா ஒரு பிளட்ல வர ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த தான். பிளட்ல வந்து நார்மலா ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு செல்ஸை விட ஜாஸ்தியான செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருச்சுன்னா அதை வந்து நம்ம கேன்சர்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுவே வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு தசை நார்மலா இருக்கிற சைஸோ ஷேப்போ நம்பரோ இல்லாம ஜாஸ்தி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம டியூமர்னு சொல்லுவோம். இப்ப பிளட் கேன்சர்னு நம்ம சொல்லுவோம், ஆனா பிளட் டியூமர்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதே மாதிரிதான் மூளையில ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிஷ்யூஸ், ஏதாவது மூளை சம்பந்தப்பட்ட டிஷ்யூஸா இருக்கலாம், இல்ல மூளைக்கு போற நரம்பு சம்பந்தப்பட்ட டிஷ்யூஸா இருக்கலாம், இல்ல மூளையை கவர் பண்ணி இருக்கிற மெனிஞ்சஸ் சொல்ற ஒரு லேயர், அந்த லேயர்ல இருக்க ஏதாவது ஒரு பிளாட்டா இருக்கலாம், அதுல ஏதாவது வந்து ஓவர் க்ரோத் ஏதாவது ஆயிருச்சுனாலோ, இல்ல ஓவர் அது நார்மலா இருக்க வேண்டிய பொசிஷனை விட வேற ஏதாவது ஆல்டர்னேட் பொசிஷனுக்கு ஏதாவது போயிருச்சுனாலோ அது வந்து நம்ம டியூமர்னு சொல்லுவோம். ஏன் பிரெயின் டியூமர் வந்து என்னன்னா, ரொம்ப வந்து என்னன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் டியூமர் வில் ஆல்வேஸ் கெட் அன்னோட்டிஸ்ட். எப்பயுமே நம்ம வந்து என்னன்னா கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம அதை கவனிப்போம். ஏன் நமக்கு சிம்டம்ஸ் லேட்டா தான் தெரியுமா பிரெயின் டியூமர்லன்னு கேட்டா கிடையாது. பிரெயின் டியூமர்ல எப்பயுமே சிம்டம் சீக்கிரமாவே தெரியும். ஏன்னா வந்து என்னன்னா உங்க தலைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல வந்து நார்மல் சைஸை விட வந்து ஏதோ ஒண்ணு வந்து டிஷ்யூஸ் ஓவர் க்ரோத் ஆயிருக்கு. ஓவர் க்ரோத் ஆகும்போது தலையே வந்து என்னன்னா ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஏரியா, அதுக்குள்ள வந்து ரொம்ப வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துக்குள்ள போட்டு அடைச்ச மாதிரி, மூளைக்கு போற கீழே இருக்க பிரெயின் ஸ்டெம்மா இருக்கட்டும், தலையில இருந்து பாடியை கண்ட்ரோல் பண்ற முக்கியமான 12 நரம்பா இருக்கட்டும், எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு. கண்ணா இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஸ்பேஸ் வந்து ஏதோ ஒன்று ஆக்குப்பை பண்ணிருச்சுன்னா கண்டிப்பா சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு மூளையே எடுத்துக்கலாம். மூளையில கண் பக்கத்துல ஏதாவது கண்ணோட நர்வ் போற ரூட்ல ஏதாவது ஒரு டியூமர் ஏதாவது வந்துருச்சு, இல்ல அந்த நர்வ் ரூட்லயே டியூமர் ஏதாவது வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு கண் பார்வையில ஏதாவது பிரச்சனை ஏதாவது வரலாம். இல்ல வந்து கண்ணை வந்து என்னன்னா மேல கீழே அசைக்கும் போது வந்து என்னன்னா அந்த ஐபால் சாக்கெட்ல பெயின் நீங்க ஃபீல் பண்ணலாம், புருவத்துல பெயின் ஃபீல் பண்ணலாம், தலைவலி இருக்கலாம், காரணமே இல்லாத தலைவலி இருக்கலாம், தலைவலியோட சேர்ந்து கண்டிப்பா வந்து என்னன்னா வாமிட்டிங் அசோசியேட்டடா இருக்கலாம், மூச்சு உள்ளேலுக்கு வெளியில விட ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம், ஸ்மெல் மட்டும் போன மாதிரி ஃபீல் பண்ணலாம், காது கேட்கறதுல ஏதாவது வந்து என்னன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். நீங்க எல்லாமே நினைச்சிட்டு இருப்பீங்க, சின்னதா மூக்கு மட்டும் அடைச்சிருக்கு, மூக்குல ஸ்மெல் வரல, இல்ல ஏதாவது வந்து தலைவலி மட்டும்தான் வேற எதுவும் இல்ல அப்படின்னா ஓகே, நம்ம ஒரு சாதாரணமா ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்திருக்கான் தலைவலின்னு சொல்றான், நீங்க அவனை போயிட்டு வந்து என்னன்னா அந்த பேஷண்ட் போயிட்டு நீங்க எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்கன்னா அவரால் எடுக்க முடியாது, என்ன ஒரு சின்ன பிரச்சனைக்கு போயிட்டு எம்ஆர்ஐ அப்படின்னு தான் கேட்பாங்க, எதுக்கு சிடி அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் ஆனால் ரிப்பீட்டடா ஒரு 1 ஆயிருச்சு, நீங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டீங்க, டேப்லெட்ஸ் எடுத்தாச்சு, எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க, பட் ஆனால் இன்னுமே உங்களுக்கு தலைவலி இருந்துட்டு இருக்கு, இன்னுமே உங்களுக்கு காது வலி இருந்துட்டு இருக்கு, மூச்சு திணறல் இருந்துட்டு இருக்கு, எல்லாமே இருந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஆர்ஐ அண்ட் சிடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட் வந்து என்னன்னா லைஃபை காப்பாத்தும் எப்பயுமே. இந்த பிரெயின் டியூமருங்கிற விஷயத்துல அந்த பிரெயின் டியூமராகவே இருந்தாலும் அது எந்த இடத்துல இருந்துச்சு, எந்தெந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்னன்னா கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறத பொறுத்து வந்து என்னன்னா ட்ரீட்மெண்ட் அவுட்கமும் இருக்கும்.
6: இதுவரை பிரெயின் டியூமர் என்று அழைக்கப்படும் மூளை புற்றுநோய் தினம் குறித்து தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள்.
8: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
8: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேர்லே காலைக்கதன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து கிபில் கபிலன் பாடிய பாடல். திபு நினன் தாமஸ் அவர்களுடைய இசையமைப்பில் ஜி கே பி வரிகளில் ஒலித்தது.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
3: பர்சனலாக தெரிஞ்ச ஒரு கேஸ் எப்படி அப்படின்னா, ஒரு டீன் வந்துட்டு அவங்க கீழே ஒர்க் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை ஹராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாவும் கேஸ் கொடுத்துருக்கு, இவங்க ஒரு கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவர் வேறு விதத்தில் ஹராஸ் பண்ணுவார். மெமோ மெமோ மெமோ மெமோ, ஒரு வாரத்தில் ஒரு நாலு மெமோ. அந்த மெமோக்கு பதில் சொல்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கு, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, வேலை சரியாக பண்ணுறது இல்லைன்னு அதுக்கு ஒரு மெமோ இப்படின்னு ஒரு நாலு மாதம். ஆஸ் அன் அட்வொகேட்டை நம்ம என்ன சொல்ல முடியும், இல்லைப்பா அதெல்லாம் வந்துட்டு சரியில்லை, நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று தான் ஆகணும், ஜஸ்டிஸ் தான் தேவை அப்படின்னாலாம் நம்ம சொல்லுவோம்.

0: ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களால ஈடு கொடுத்து இந்த பின்னாடி போக முடியல அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டு அவங்க வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு சிலவங்களுக்கு வந்துட்டு சிச்சுவேஷன் அப்படி இருக்கும், அதாவது அவங்களுக்கு அது ஃபாலோ பண்ண முடியாத நிலைமை இருக்கும். மேபி வீட்டில் சப்போர்ட் இருக்காது, இல்லை ஃபினான்ஷியலி சப்போர்ட் இருக்காது, இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கேயுமே அமைஞ்சிருக்காது. மேபி கொலீக்ஸ் கூட வந்துட்டு இப்படி தான், ஏன்னா ஜென்ரலி எப்படி சொல்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டு எனக்கு இவ்வளோ வருஷமாக தெரியுமே, அவரை பற்றி எப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி பேசுகிற மாதிரியே கொஞ்சம் பேர் ஐசி கமிட்டியில் இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும், ப்ராசஸ் பண்ணி இதில் முன்னாடி போய் பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் பேக் அடிக்கிறாங்க. அப்போ ஜென்ரலி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம முன்னாடி போனே, அது உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் ஒரு பர்சனல் பவுண்ட்ரியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு கேங்காக பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஜென்ரலாக ஒரு இதுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே லைன் போடுறதுனே தெரியாமல் அந்த லைன்ஸே இல்லாமல் இருக்குது. அந்த பர்சனல் பவுண்ட்ரிஸே இல்லாதனாலையும் நிறைய பிரச்சனைகள் வருது. இதில் ஒரு சாஃப்ட் க்ரூமிங்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. சாஃப்ட் க்ரூமிங் அப்படின்னா எடுத்த எடுப்பில் யாரும் கைப்பிடிச்சி இருக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒர்க் பிளேஸ்லனா ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஓ புது வழியிலா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தொடங்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அது ஒரு கேஷுவலான ஒரு காம்ப்ளிமெண்டாக தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஓ தேங்க்யூ, புதுசெல்லாம் இல்லைங்க, ஒரு போன மாதம் தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, இல்லை உங்கள் கைக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அது ஒரு தப்பாகவே எடுத்துக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் டே இல்லை ஒரு நெக்ஸ்ட் வீக் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாரி கட்டினா ரொம்ப அழகாக இருக்கீங்கிறீங்க. அதுக்கும் நம்ம வந்துட்டு ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை கிடையாது. நம்ம மட்டும் தேங்க்யூ சார் அப்படின்னு போயிடுறோம், இல்லை ஜென்ரலி அதை கடந்து போயிடுறோம். இது மெதுவாக கொண்டு வந்துடுறாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, ரிப்பீட் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த காம்ப்ளிமெண்ட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மோடில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுறீங்க. அப்போ திடீர்னு அவங்க வேறு ஏதாவது வேறு அர்த்தத்தில் பேசும்போது உங்களுக்கு திடீர்னு ரியாக்ட் பண்ணவும் முடியாது. நீங்கள் திடீர்னு ரியாக்ட் பண்ணால் அவங்களோட யூஸ்வல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நாளைக்கு இழிச்சிட்டு தானே இருந்தாங்கிற மாதிரி பேசிடுவாங்க. உங்களுக்குமே தைரியம் வராது, ஐயோ இப்படி நான் நினைக்கலையேன்னு உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் கூட நான் தான் இடம் கொடுத்துட்டேனோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கும். அதனால் இப்போ தேவையில்லாத ஒருத்தங்க தேவையில்லாத ஒரு அப்சர்வேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் உதாரிச்சுக்கோங்க, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பசங்களுக்கும் தெளிவாக சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு ஸ்கூல் 12வது வரைக்கும் படிப்பு படிப்பு படிப்பு படிப்புன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, காலேஜில் போகும்போது என்னமோ இதை விட ஃப்ரீடமே இல்லைங்கிற ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிதுன்னு நீங்கள் நிறையா ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் ஜமீன் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரிய பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 500,000 பேர் பயனடைவார்கள் என்றும் அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைபயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937ஆம் ஆண்டுக்கு பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

இன்னைக்கு சூப்பரான பாடல் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து வைஷாலி சக்தி ஸ்ரீ ஏ ஆர் ரஹ்மான் இணைந்து பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் கமல்ஹாசன் அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது. நேர்களை இன்னைக்கு குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவலோட புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்பவே சுவாரஸ்யமான தகவலுங்க. நம்ம எப்போதுமே டெய்லி வந்து நம்ம தேன் சாப்பிடுவோம், அதாவது ஹனி சாப்பிடுவோம். அதில் இருக்கிற நன்மைகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தேன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தண்ணீரோட அளவு கம்மியாக இருக்கிறது தான் அதோட கெட்டு போகிறதுக்கான முக்கிய காரணம். ஏன் இந்த தேன் வந்து நீண்ட காலம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் குறைந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால, தண்ணீரின் அளவு குறைவாக இருக்கிறனால கிருமிகள் வந்து எளிதாக அதில் போக முடியாது. அது ரொம்ப திக்காக இருக்கிறனால அதில் போக முடியாதுங்க. தேனில் இயற்கை அமிலங்கள் அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகவே இருக்குது. இதனால் பல நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சியை தடுக்கவும் உதவுது. தேனில் இயற்கையான சர்க்கரை அதிகமாக இருக்கிறனால பாக்டீரியாக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தேனில் கிடையாது. அதனால் பாக்டீரியாக்களும் தேனில் இருக்காதுங்க. கெட்டுப்போன மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு நிறைய நம்ம யோசிச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, தேன் உறைஞ்சது போல் இருக்கும், அதாவது ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் அந்த மாதிரி அந்த ஈரப்பதத்தினால அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அதை வெதுவெதுப்பான ஜாடியில் நீங்கள் வச்சிங்கன்னா அது பழைய நிலைக்கு வந்துடுங்க. தேனோட முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேனில் இயற்கை சர்க்கரைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையான சர்க்கரை அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய உடம்பிற்கு ஆற்றலை அதிகமாக

வழங்குதும், அதாவது உடனடியாக சக்தி தரக்கூடிய ஒரு இயற்கையான அமிலமாக இருக்குங்க இந்த தேன். அப்புறமா தொண்டைக்கு வந்து இதமாக இருக்கும், இருமல் தொண்டை எரிச்சல் போன்றவை இருந்தாக்கா தேனை வந்து நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்பவே நம்மளுக்கு அந்த தொண்டை எரிச்சல் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால உடம்புல இருக்க செல்களை வந்து பாதுகாப்பாக இருக்க உதவுது. அதே மாதிரி செரிமானத்திற்கும் ரொம்பவே நல்லதுங்க தேன். வெதுவெதுப்பான தண்ணீரில் சில கொஞ்சமாக தேன் வந்து நம்ம கலந்து சாப்பிடும் போது செரிமானத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே போல் இயற்கையான இனிப்பு இருக்கிறனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கு அப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ தரமான மெடிக்கல் கிரேட் அப்படின்ற தேன் வந்து என்ன இருக்குன்னா நம்மளுடைய காயங்களுக்கும் ரொம்பவே நல்லது, காயங்கள் மேலே வச்சா அது கூட போயிடும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இயற்கை நமக்கு தந்த இனிய பரிசில் ஒன்று தாங்க தேன். அளவோடு பயன்படுத்தினால் சுவையும் கிடைக்கும், பல ஆரோக்கிய நன்மைகளும் கிடைக்கும். ஒரு தேனீ தன்னுடைய வாழ்நாளில் சுமார் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தாங்க தேன் மட்டுமே உற்பத்தி ஆகுது. ஒரு தேனீல 1.5 ஸ்பூன் மட்டும்தாங்க தேன் உற்பத்தி ஆகுது, ஆனால் ஒரு சொட்டு தேனுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான தேனீகளோட உழைப்பு இருக்கு. ஸோ தேனை சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாயிருங்க.

இன்று ஜூன் 8 உலக பெருங்கடல்கள் பாதுகாப்பு நாள். கடல்களின் முக்கியத்துவம், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் கடல் வளங்களை நிலைநிறுத்தல், அதாவது கன்சர்வேஷன் குறித்த விழிப்புணர்வை உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக நமது நீல கிரகத்திற்கான வலுவான கடலால் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், அதாவது ஸ்ட்ராங்கர் மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஃபார் அவர் ப்ளூ பிளானட் என்பதாகும். இந்த இலக்கு 2030 ஆண்டிற்குள் பூமியின் நிலம் மற்றும் கடலில் குறைந்தபட்சம் 30% பகுதியை பாதுகாப்பதாகும், அதாவது 30-30. உலக பெருங்கடல் தினத்தின் முக்கியத்துவமாவது, உலகம் முழுவதும் சுமார் 3 பில்லியன், அதாவது 300 கோடி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு கடலையும் கடல் வளங்களையும் நம்பியுள்ளனர். நாம் சுவாசிக்கும் காற்றில் குறைந்தபட்சம் பாதியை, அதாவது 50% பெருங்கடல்கள் தான் உற்பத்தி செய்கின்றன. கடல்கள் பூமியின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்துவதிலும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நாம் பெருங்கடல்களை காக்க என்ன செய்ய வேண்டும்? கடலை மாசுபடுத்தும் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கை, அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை குறைப்பது நமது பங்களிப்பாக இருக்கும். மேலும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு கடல் பாதுகாப்பின் அவசியத்தை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். இன்று ஜூன் 8 உலக பெருங்கடல்கள் தினம்.

கண் பார்வை மங்கி முதுகு கூன் விழுந்து மூதாட்டி ஒருத்தி கூட்டத்தில் திணறிக் கொண்டிருந்தாள். ஊன்றுகோலையே கண்ணாக கொண்டு நடந்து கொண்டிருந்த அவள் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கூட்டத்தினால் நெருக்குண்டு தடுமாறி விழுந்தாள். ஏதோ ஒரு பல்லக்கின் முன்பக்கத்து கொம்பை சுமந்து கொண்டு வந்த யவனன் ஒருவன் கீழே குனிந்து பாராததனால் கவனக்குறைவாய் அந்த மூதாட்டியை மிதிப்பதற்கு இருந்தான். அவளை கைதூக்கி நடத்தி கொண்டு போய் நேரான வழியில் விடுவதற்காக இளங்குமரன் ஓடினான். அந்த முதுமகள் விழுந்த இடத்தில் இருந்தவர்களே அதற்குள் அவளை தூக்கிவிட்டிருக்கலாம். ஏனோ செய்யவில்லை. மிதிப்பதற்கு இருந்த பல்லக்கு தூக்கி கூட கீழே பார்த்துவிட்டு அருவறுப்போ

ஒரு துள்ளி விலகுவதையும் இளங்குமரன் கண்டான். சுற்றிலும் இருந்தவர்கள் கூசி விலகுவதையும் கீழே விழுந்திருப்பவளை பார்த்து ஏதோ இறைவதையும் கவனித்து இன்னும் வேகமாக நடந்து அவளை அணுகினான் அவன். அருகில் போனதும் மற்றவர்கள் அவனை தடுத்தார்கள். தொடாதீர்கள், அவளுக்கு பெருநோய் என்று பல குரல்கள் இளங்குமரனை எச்சரித்தன. தன் உடம்பின் அழகால் தானே பெருமிதப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் இப்படி ஓர் உதவி செய்ய நேர்ந்திருந்தால் அவன் பயந்து பின்வாங்கியிருப்பானோ என்னவோ. இப்போது அப்படி பயந்து பின்வாங்கவில்லை. கையை முன்விரித்து குனிந்தான் அவன். அப்படி குனிந்தபோது, ஐயோ வேண்டாம், கீழே கிடக்கிறவள் உங்களை பெற்ற தாயாக இருந்தாலும் தீண்டத்தகாத நோய் இது என்று இனிய குரல் ஒன்று மேலே பல்லக்கிலிருந்து ஒலித்தது. ஒரு வினாடி அந்த குரலுக்கு உரியவளை பார்ப்பதற்காக நிமிர்ந்தான் இளங்குமரன். பார்த்தபோது பார்க்கப்பட்ட முகத்தினால் தானே சிறிது வியப்படைவதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. சுரமஞ்சரியா என்று அவன் நாவிலிருந்து மிகவும் மெல்ல ஒலித்த பெயர் அவளுக்கு கூட கேட்டுவிட்டது போலிருக்கிறது. சுரமஞ்சரி இல்லை, அவளுடைய சகோதரி வானவல்லி என்று அந்த பெண் மறுமொழி கூறினாள். அப்படி மறுமொழி கூறும்போது அவள் முகத்தில் பயத்தின் நிழல் படிந்து மறைவதை காண முடிந்தது. அந்த உணர்ச்சி நிழலில் அவள் வேறு எதையோ மறைத்துக் கொள்ள முயல்வது தெரிந்தது. இளங்குமரன் சிரித்துவிட்டு அவளை நோக்கிச் சொன்னான், அம்மணி, நீங்கள் இதை பெருநோய் என்று சொல்லி பயப்படுகிறீர்கள், பயப்படுத்துகிறீர்கள். இதைவிட கடுமையான பெருநோய் ஒன்று இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்லட்டுமா? பிறருடைய துன்பத்தைக் கண்டு மனம் இறங்காமல் தன்னுடைய கௌரவத்தையே நினைத்து கூசுகிற மனத்தில் அந்த கூச்சம்தான் பயங்கரமான பெருநோய். நெடிய வார்த்தைகளை சொல்லி பிறரை ஏவியும் கட்டளையிட்டும் ஆழ்வதையோ வேகமாக தேரிலும் சிவிகையிலும் ஏறிப்போவதையோதான் செல்வத்தின் லட்சணங்களாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் செல்வமாக நினைப்பது துன்பப்படுகிறவர்கள் மேல் உண்டாகிற அனுதாபத்தையும் உதவி செய்யும் ஆவலையும் தான். மனதை அரித்தெடுக்கின்றதனால் ஆசைதான் பெருநோய் என்கிறேன் நான். என் கண்களுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சத்தில் என்னிலிருந்து அந்நியமாகவும் அயலாகவும் தெரிகின்ற எல்லா உயிர்களும் எந்த கணமும் சிறிது கூட துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று, மற்றவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக எனக்குள்ளேயே நான் மனப்பூர்வமாக அஞ்சி அனுதாபப்படுகின்ற உணர்வுதான் பெரிய செல்வம் என நம்புகிறேன். பெற்ற தாயாயிருந்தாலும் தகாத நோய் இது என்று பயமுறுத்துகிறீர்கள். நான் இந்த உலகத்தை இப்போது பார்க்கிற பார்வையில் எல்லா பெண்களிலும் தாயை காண்கிறேன், எல்லா தாய்களிலும் பெண்ணை காண்கிறேன். இல்லை, எல்லா பெண்களிலும் என் தாயை காண்கிறேன், என் தாய்மையையே உணர்கிறேன். அவனுடைய தத்துவத்தை இதற்கு மேல் கேட்க விருப்பமில்லாதது போல் அந்த அழகிய முகம் பல்லக்குள் மறைந்தது. உடனே பட்டுத்திரையும் விழுந்து பல்லக்கை மூடியது. உலகத்திலேயே அதைக் காட்டிலும் பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியம் வேறொன்று இல்லாதது போல் சிரத்தையோடு அந்த மூதாட்டியை தொட்டு தூக்கி ஊன்றுகோலை கையில் எடுத்துக் கொடுத்து சிறிது தொலைவு தழுவினார்போல தாங்கி நடத்தி கொண்டு போய் நெருக்கமில்லாத வழியில் அனுப்பிவிட்டு திரும்பினான் இளங்குமரன். திரும்பும் முன் அந்த முதுமகள் கூறிய நன்றி உரை இன்னும் தன் செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருப்பதாக உணர்ந்தான் இளங்குமரன். பழுத்து தளர்ந்த பாகற்பழம்போல் இமைகள் தொங்கி பார்வையை மறைக்கிறதப்பா. நீ யாராயிருந்தாலும் உன்னை ஒருமுறை கண்குளிர பார்க்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது. ஆனால் பார்க்க முடியவில்லை. என்னால் உன்னுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அகத்தை பார்க்க முடிகிறது. பிறர் மேல் கருணை கொள்வதையே பெருநிதியாக கருதும் நெஞ்சுக்கு உரியவன் எப்படி இருக்க முடியும் என்று நினைத்து நினைத்து அந்த நினைப்புகளையே கோடுகளாக இழுத்து என் நெஞ்சில் உன் உருவத்தை எழுதி பார்க்கிறேன். அப்படி எழுதி பார்க்கும்பொழுது சாந்தம் திகழும் கண்களை அகல விழித்து அவற்றில் பெருகும் கருணையையே அழகாக கொண்டும் நித்திய சௌந்தரியத்தின் எல்லைகளாய் இரண்டு கைகளை நீட்டிக்கொண்டும் நீ உருவாய் நிற்கிறாய் என்று அந்த முதுமகள் நா தழுதழுக்க சொல்லிய போது அவளுடைய சொற்களில் மனமும் உணர்வுகளும் குழைந்து பரிவு பெருக நின்றான் இளங்குமரன். அவளுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டும் என்று அவன் நினைத்ததும் சொல்ல வரவில்லை. அவள் பேசியதை கேட்ட பின்பு அவனுக்கு பேசவே வரவில்லை. அந்த முதுமகள் நிறைய கற்றவளாய் இருக்க வேண்டும் என்று அவளுடைய சொற்களிலிருந்து புரிந்தது. அவளுடைய சொற்களுக்கு பின் தன்னுடைய சொல்லாமையே மௌனமே மதிப்பு நிறைந்தது என்று எண்ணிக்கொண்டு யானை நின்ற இடத்திற்கு திரும்பி நடந்தான் அவன். அவ்வாறு நடக்கும்போது தன்னுடைய பழைய சொற்களையே மறுபடியும் நினைத்து கொண்டான். எல்லோருடைய தாய்களிலும் என்னுடைய தாய் இருக்கிறாள். என்னுடைய தாயாரை தெரிந்து கொள்கிறவரை எல்லா பெண்களையும் தாயாகவே பார்க்கிறேன். நான் தாயாகவே உணர்கிறேன். இன்று இந்த மூதாட்டிக்கு உதவினோம் என்று திரும்ப திரும்ப நினைத்து இப்படி நினைப்பதனாலேயே மனதில் கர்வச்சுமை ஏறிவிடுமோ என்ற பயத்தை உணர்ந்தவனாக யானை மேல் ஏறினான் இளங்குமரன். மீண்டும் புகழில் நனைந்து விடாமலும் மிதந்து விடாமலும் தன்னை தன்

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
4: கவிதை. கவிதை
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நுட்பம் கற்போம்.
1: சோசியல் என்ஜினியரிங் டிஃபென்ஸ் இணையதள மோசடி குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் உங்க மில்டன் சாம் மோசஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சோசியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ். ஸோ சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ்னால் இன்றைக்கி நிறைய பேர் இதை சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ நம்மளும் இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அட்டாக்கர்ஸ், அதாவது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி ஹேக்கர்ஸ் நம்மளோட டேட்டாலாம் எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்க, ஸ்பெஷலி பீப்புள்ஸை எப்படி மேனிபுலேட் பண்ணி எடுக்கிறாங்க, சிஸ்டம் எப்படி மேனிபுலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மேனிபுலேட் பண்ணி சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு இதை டூ. சோஷியல் இன்ஜினியரிங் அது ஒரு பெரிய டாபிக், பட் அது ஒரு டெக்னிக்கை கூட. ஸோ இந்த அட்டாக்கர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்களை வந்து மேனிபுலேட் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ஷியல் திங்கை வாங்கிடுவாங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த பேங்க்லேருந்து இந்த ஒரு ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், இல்லை கவர்மெண்ட் ஆஃபிஷியலாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டான கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ், உங்கள் பாஸ்வேர்ட்ஸ், இல்லைனா நீங்கள் பேங்க்கில் வச்ச லாக்கரோட டீட்டெயில்ஸ், இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில்ஸ், இல்லை ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள இருக்கிற கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில்ஸ் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்க்கலாம். ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் கம்ப்யூட்டர்ஸ், எந்த எலக்ட்ரிக் டிவைசஸ், ஏதோ இன்டர்நெட்க்கு ஆக்சஸ் இருக்கிற எந்த டிவைஸ் ஆனாலும் அது எல்லாமே இந்த ஐஓடின்ற கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ ஹேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம்ஸை, ஏதோ ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் அது இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து ஹேக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம செக்யூரிட்டி கேமராஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அந்த கேமராஸ் எல்லாம் அவங்களால அட்டாக் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், செல்ஃபோன்ஸ், ஸோ எதெல்லாம் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் ஹேக் பண்ணுறவங்க பேர் தான் ஹேக்கர்ஸ். ஸோ இந்த சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ், இவன் சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக ஹியூமன் பீங்ஸ், அதாவது நம்மள மாதிரி ஆட்களை வந்து எமோஷனை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்றது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம், அதாவது போன டாப்பிக்கில் பார்த்த மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் பப்ளிக்காக ஓப்பனாக இருந்ததுன்னா அதை வந்து அவங்க இனிஷியலாக அதை எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுட்டு எமோஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எப்படி பேசுனா அவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட், அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பயம், ஃபியர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னும் ரெண்டு இருக்குது, அது என்னென்னா ஐ

0: திங்க் அர்ஜென்சி, ஒரு அவசரம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது அவசரமாக இமீடியட்டாக அதை பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னொன்று க்யூரியாசிட்டி. க்யூரியாசிட்டினா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து காசு கொடுக்க வேண்டாம், 3 நாளைக்கு மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துக்கு ஃப்ரீயாக அவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்யூரியாசிட்டி நம்மளுக்கு இந்த காலத்தில் யாருமே ஃப்ரீயாக அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ், அதாவது ட்ரஸ்ட், ஃபியர், அர்ஜென்சி, அப்புறம் க்யூரியாசிட்டி, பார்த்தால அந்த அந்த 4 விஷயத்தை வச்சு பண்ணுவாங்க. ஸோ ஒரு உதாரணம் பார்க்கலாம். யாராவது வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம், ஸோ ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் கூப்பிட்றோம், இல்லைனா நாங்கள் ஹெல்த் சென்டர், கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்லேருந்து கூப்பிட்றோம், இல்லைனா நாங்கள் ஒரு ரெப்யூட்டட் பேங்க் நேம் சொல்லிவிட்டு அந்த பேங்க்லேருந்து கூப்பிட்றோம். கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க் அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃபோனில் இஷ்யூ இருக்குது, ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க. இல்லைனா உங்களோட சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டமில் இருக்கிற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஹேக்கர்ஸ் அவங்க ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் அதை லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையான ஆளாக பேசி உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெசேஜஸ்லாம் வாங்கிடுவாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. எப்படின்னா அந்த ட்ரஸ்ட், ஃபியர், அர்ஜென்சி, அப்புறம் க்யூரியாசிட்டி, இந்த 4 விஷயத்தை வச்சு அவங்க வாங்க முடியும். உதாரணத்துக்கு ட்ரஸ்ட்னா இப்போ நம்பிக்கையான ஒரு பேங்க்லேருந்து கூப்பிட்றாங்க, பேங்க்கோட ஆப் இம்மீடியட்டாக ஒர்க் ஆகணும், இல்லைனா உங்களுக்கு சேலரி போடும்போது உங்களுக்கு சேலரி எடுக்க முடியாது, இல்லைன்னா சேலரி போட முடியாது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ சேலரி போட முடியலன்னா உங்களுக்கு இமீடியட்டாக சேலரி போட தான் அந்த மந்தில் என்னென்னலாம் நெசசிட்டி வேணுமோ இல்லை என்னென்னலாம் நம்ம பண்ணணுமோ அதை பண்ண முடியும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக்காக ஒரு பொய்யை சொல்லி நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் உங்களுக்கு மெசேஜில் வந்து ஒரு லிங்க் அமைச்சிருக்கிறோம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும், அப்போ உங்கள் பேங்க் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுங்க, அதுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்கள் ரெண்டுத்தையும் கொடுங்க, கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் சார்வாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் ஓகே பேங்க்லேருந்து லிங்க் அனுப்புகிறாங்க. அந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் பார்த்தாலும் ஹேக்கர்ஸ் மூலியமாக பண்ணுறது, அது ஒரு ரெப்யூட்டட் பேங்க் .com மாதிரி தான் இருக்கும், ஒரு பேங்க் .com கரெக்டாக தான் இருக்கும். ஓ இந்த பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் இருக்கே, பேங்க்ல பார்க்குறதுக்கு எல்லாமே அப்படியே ஃபேக்காக பண்ணியிருப்பாங்க. நீங்களும் நம்பிக்கையாக என்ன பண்ணிடுவீங்க, போய் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்களுக்கு போயிடும். அப்போ அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சார் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேங்க்ல உங்களுக்கு சேலரி கிரெடிட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுறாங்க, இல்லை ஆல்ரெடி கொஞ்சம் அமௌண்ட் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம், அந்த சேலரி கிரெடிட் ஆகிற டைமில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு அவங்க உள்ளே போய் உள்ளே இருக்க அமௌண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நம்ம வாசிக்கலாம். நிறைய பேர் வந்து ஒரு சிலர்லாம் ஃபேமிலியில் இருந்தவங்க பல லட்சம் வந்து ஏமாந்துருக்காங்க. ஸோ இதுதான் சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ். ஸோ இந்த சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ்ன்ற கான்செப்ட் வச்சு நம்ம எப்படி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ண வேண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி, உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து நாங்கள் கூப்பிட்றோம், எங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அது உண்மை கிடையாது. அந்த ஸ்கூலுமோ எந்த ஒரு கார்ப்பரேட்ஸோ வந்து ஃபோன் பண்ணி உங்களோட ஐடென்டிட்டி, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கேட்கவே மாட்டாங்க. தட் இஸ் அப் டு யூ, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ யாராவது வந்து இந்த சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அப்புறம் வந்து ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் சேனல்லேருந்து நாங்கள் கூப்பிட்றோம், நீங்கள் இதில் எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்க, எப்பொழுதுமே அந்த மாதிரி இருந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த காலை என்கரேஜ் பண்ணாதீங்க. நான் எங்கள் பேங்க்கில் நாங்கள் டேரெக்டாக கூப்பிட்டுக்கிறோம், இல்லை எங்கள் ஸ்கூலோ இல்லை எங்கள் ஆஃபீஸோ கார்ப்பரேட்டோ டேரெக்டாக நாங்கள் கால் பண்ணுறோன்னு இம்மீடியட்டாக காலை கட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைமில் ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்காமல் இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காலை கட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபியரையும் அர்ஜென்சியும் வச்சு இந்த மாதிரி கால்ஸ் வரும். ஸோ எப்பொழுதுமே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா அட்டாக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ஒரு ட்ரஸ்ட் பேசிஸில் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களை டார்கெட் பண்ணுவாங்க.
1: சோஷியல் இன்ஜினியரிங் டிஃபென்ஸ். இணையதள மோசடி குறித்து மென்பொருள் பொறியாளர் மில்டன் சாம் மோசஸ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேற்று நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ் புதிய தகவல்களோட புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். நேர்களே, அடுத்த பாடலாக ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நினைந்திருங்கள் ஊட்டி பண்பலையோடு.

நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் லியோன் ஜேம்ஸ் அவர்களுடைய இசையமைப்பில் கோஷேஷா வரிகளில் ஒலித்தது. நேர்களை நீங்கள் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரிஸ்ல புதிய தகவல்களோட புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக ஒரு புதிய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கனவு ஏன் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையில் கனவு ஏன் வருது என்பதற்கான உறுதி

அதுக்கான பதில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி அதை ஆர்வமாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மூளை வந்து தகவல்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான காரணம்தான் நம்மளுக்கு கனவு வர்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாள் முழுக்க நம்ம பார்த்தது, நம்ம கேட்டது, நம்ம அனுபவித்தது போன்ற பல தகவல்கள் மூளை வந்து தூக்கத்தின் போது அரேஞ்ச் பண்ணுதுங்களாமா. இப்போ எல்லாமே நம்ம கசகச நம்ம கலைஞ்சு கிடக்கும்போது அதை ஒரு ரேக்கில் அடுக்கிற வேலையை மாதிரி மூளை வேலை செய்கிறனால அந்த கனவுகள் வருதுன்னு கூட சொல்கிறாங்க. அதனால தான் பள்ளி, வேலை, நண்பர்கள், குடும்பம் போன்ற பல விஷயங்கள் வந்து நம்ம கனவுல வருது. அதே போல நம்மள என்னென்ன உணர்வுகள் இருக்கோ அந்த உணர்வுகளை எல்லாமே வந்து அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிற ஒரு செயலை கூட மூளை செய்துங்க. அது என்னென்னா சந்தோஷமா இருக்கும், கவலை, பயம், உற்சாகம் போன்ற உணர்வுகளை எல்லாமே அது அரேஞ்ச் பண்ணுது. தூக்கத்தில் இந்த உணர்வுகள் வந்து செயலாக்கும் போது, அந்த உணர்வுகளை வந்து அது அரேஞ்ச் பண்ணும் போது அந்த கனவுகளாக வரலாம். சில நேரம் வந்து பழைய நினைவுகள் வருது, சில நேரம் புதிய நினைவுகள் வருது, கற்பனை சம்பவங்கள் வருது, நடக்கவே முடியாத சம்பவங்களாக வர்றதுக்கு காரணம் வந்து இந்த மூளை வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு காரணம் தாங்க கனவுகள் வருது. தூக்கத்தின் போது மூளையின் சில பகுதி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செயல்படும், சில பகுதி வந்து கொஞ்சம் குறைவாக செயல்படுங்க. அதனால தான் திடீர் நம்ம பறக்கிறது போலவும், திடீர்னு வேற இடத்துல இருக்கிறது போலவும், வித்தியாசமாக நம்ம நடக்கிறது போலவும் கனவுகள் வருதுங்க. ஸோ கனவுகள் என்பது நம்முடைய மூளையில் இரவு நேர கற்பனை திரைப்படம் மாதிரி. சில கனவுகள் சிரிக்க வைக்கும், சில கனவுகள் சிந்திக்க வைக்கும். ஆனால் ஒவ்வொரு கனவும் நம்ம மனதின் சிறிய பயணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தூங்கும்போது உடம்பு ஓய்வெடுத்தாலும் நம்ம மூளை ஒரு சுவாரஸ்யமான உலகத்தின் பயணம் செய்கிறது. அதுதான் கனவுகளின் உலகம் அப்படின்னே சொல்லலாம். காலை எழுந்ததும் உங்களுடைய நினைவுக்கு வரும் அந்த கனவை பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சிரிப்பாகவும் இருக்கும், அதே வரை ஆச்சரியப்படம் வைக்கும், அது நம்ம ஞாபகத்திலே இருக்காது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சுமார் 6 ஆண்டுகள் வரை கனவு காண்பதில் செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ ஒரு இரவில் மனிதர்கள் பல கனவுகளை காணலாம், ஆனால் பெரும்பாலான கனவுகள் அது வந்து எழுந்தவுடனே மறந்து போயிருது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னையோட சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓட்டிப்பண்பலையோடு.

நேற்றைக்கு இருந்த சூப்பரான பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கர், பூமிகா, தீப்தி சுரேஷ் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிய பாடல். சாய் அபியங்கரோட இசையமைப்புல விவேக் வரிகள்ல ஒழிச்சது. நேற்றைய இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விற்பனை சார்ந்த சேவைகளை மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு செல்ல ஆகாஷ்வாணி ஒரு சிறந்த தளமாகும். ஆகாஷ்வாணியுடன் இணைந்து விளம்பர நிறுவனமாக பதிவு செய்து வாடிக்கையாளர்களுக்கு தரமான மற்றும் நம்பிக்கை வாய்ந்த விளம்பர சேவைகளை வழங்கும் வாய்ப்பை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-6458, தொலைபேசி எண் மறுபடியும் 044-249-6458. விண்ணப்பங்களை அனுப்ப மின்னஞ்சல் முகவரி agnchnl@gmail.com அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய பதிவு செய்து ஆகாஷ்வாணியுடன் உங்கள் வளர்ச்சி பயணத்தை தொடங்குங்கள்.

0: நேரில் கேட்ட அந்த பாடல் காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து ரவி சாஷா திரிபாதி இணைந்து பாடிய பாடல். அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில் விக்னேஷ்வன் வரிகளில் ஒலித்தது.
1: ஹலோ,
2: 8ஆம் தேதி எப்போ வரும்?
3: ஹலோ
2: பிரதர், உங்களுக்கு தெரியுமா 8ஆம் தேதி எப்போ வரும்?
4: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தர போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை
2: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
4: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: நீங்களே கேட்ட அந்த சூப்பரான பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து ரோஷினி, பிரியா, திவ்யா இவங்க எல்லாம் சேர்ந்து பாடிய பாடல். யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் பா விஜய் வரிகளில் ஒலித்தது.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: சொல்றீ

0: இன்றைக்கு இருந்த சூப்பரான பாடல் கனா திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசமித்த பாடலை கேட்டீர்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
0: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
3: நேரம் 8:45.
4: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
5: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
6: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
7: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன், நண்பனின் நண்பன், எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
8: வானொலிக்கு 90, காற்றின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
9: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
10: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல்.
9: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
11: மெல்லிய இசையின் மென்மையில் வள்ளிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலந்தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவையவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் தி சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் சி சொர்ணமாலா.
4: இது ஆகாசவாணிக்கு நீஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9 10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆகா

0: முனைவர் ரா ஏஞ்சல் அவர்கள்.
1: வானொலி வயது 90. சீரழமை தமிழ் போல் முதிர்பருவம் அடையா தாய்த்தமிழ் போல். 9 பெருக்கத்து 10 90 ஆண்டுகள் நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி, வணக்கம்.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
1: முனைவர் சி. அன்புராணி அவர்கள்.
2: காற்றின் வழி கதை பேசிய வானொலிக்கு அகவை 90. அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90. மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து செவிப்பறையில் இசை மழை தூவி இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

0: முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செல்வாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பல நூறு.
1: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி அதகமண்டலம் வானொலி நிலையம் மோட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நீங்களே நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் அஜய் எல்ஷா பிராங்க்லின். நீங்களே இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில 1990-95 வரைக்கும் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்க போகிறோம். சூப்பரான பாடல்களோடு வந்திருக்கு இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டேடியோன் இதோட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட அந்த பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் சாகுல் அமீத் இணைந்து பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள்.

0: நீங்களே கேட்டிருந்த சூப்பரான பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
5: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
7: ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும், யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்லை, கடனாகவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுக்கங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்குற வழியாக தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌகரியத்தை பார்க்குறவங்க, அடுத்தவங்க சௌகரியத்தை பற்றி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பற்றி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியாக போக வேண்டியிருந்தது. மெதுவாக நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமாக செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேலே போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுக்கிட்டு வருவான், இவன் இங்கே செத்து விட்டான்னு அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுதுன்னதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்துட்டான்னது பேசாமல் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடந்து போகிறான். எதிரில் சோறு கொண்டுக்கிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான், அங்கே உங்கள் சொந்தக்காரன் பாம்பு கடித்து செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்பில் உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடித்தான். பேசாமல் எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழலை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ளே போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டார். பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை பற்றி கேட்டான். ஐயா வழியில் ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்பில் போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமாம் அப்படி தான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புகிறப்போ அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னா, ஏன் உங்கள் ஊரில் யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறீங்க, எங்கள் ஊரில் எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீர்த்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிக்கிட்டார். இவன் பதறி போய் நிற்கிறான். அவர் சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சி அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாரான். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையாக தெரிஞ்சால் கூட இதில் கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமாக மனம் வர்றதில்லை. இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை. ஒரு பேருந்து மரத்தில் மோதி விட்டது, எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்கிறாங்க. டிரைவர் கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்கிறாங்க. ஒரு மூலையில் கிடக்கிற ஒருத்தன் மெதுவாக முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானா.
4: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
5: முகத்தில் பருவார் சைபால்,
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேர்களே, உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் கேட்கலாம். முதலில் காய்கறிகளை விலை நிலவரம். நிலவரங்கள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கானவை. கத்தரிக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் 34 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 50 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 54 ரூபாய், அவரை 90 ரூபாய், புடலங்காய் 24 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 35 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 55 ரூபாய், பெரிய வெங்காயம் 32 ரூபாய், பொரியல் தட்டை 30 ரூபாய், முருங்கைக்காய் 48 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 35 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய், சக்கரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய், பீட்ரூட் 40 ரூபாய், நூல்கோல் 35 ரூபாய், டர்னிப் 30 ரூபாய், முட்டைகோஸ் 30 ரூபாய், காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 140 ரூபாய், கரி பீன்ஸ் 60 ரூபாய், புஷ் பீன்ஸ் 60 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய், ஊட்டி அவரை 130 ரூபாய், கலர்கோஸ் 35 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜிமிளகாய் 40 ரூபாய், புரொக்கோலி 80 ரூபாய், கருவேப்பிள்ளை 50 ரூபாய், கொத்தமல்லி 80 ரூபாய், புதினா 50 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், மக்காசோள கதிர் 30 ரூபாய், எழுமிச்சை பழம் 140 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் பழங்களின் விலை நிலவரம். கொய்யாப்பழம் 80 ரூபாய், பப்பாளி 45 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், மாம்பழம் 100 ரூபாய், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், மோரஸ் 40 ரூபாய், நேந்திரன் 40 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவள்ளி 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 70 ரூபாய், அன்னாசிப்பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உலகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். பேக் டு த ஷோ ரெட்ரோ ராகங்கள் நேர்களை. இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில 1990-95 வரைக்கும் வெளியான திரைப்படங்களிலிருந்து பாடலை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து.

இன்று ஜூன் 8 உலக பெருங்கடல்கள் பாதுகாப்பு நாள். கடல்களின் முக்கியத்துவம், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் கடல் வளங்களை நிலைநிறுத்தல், அதாவது கன்சர்வேஷன் குறித்த விழிப்புணர்வை உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். இந்த வருடத்திற்கான கருப்பொருளாக நமது நீலகிரகத்திற்கான வலுவான கடலால் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், அதாவது ஸ்ட்ராங்கர் மரைன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஃபார் அவர் ப்ளூ பிளானட் என்பதாகும். இந்த இலக்கு 2030 பூமியின் நிலம் மற்றும் கடலில் குறைந்தபட்சம் 30% பகுதியை பாதுகாப்பதாகும், அதாவது 30-30. உலக பெருங்கடல் தினத்தின் முக்கியத்துவமாவது, உலகம் முழுவதும் சுமார் 3 பில்லியன், அதாவது 300 கோடி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு கடலையும் கடல் வளங்களையும் நம்பியுள்ளனர். நாம் சுவாசிக்கும் காற்றில் குறைந்தபட்சம் பாதியை, அதாவது 50% பெருங்கடல்கள்தான் உற்பத்தி செய்கின்றன. கடல்கள் பூமியின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்துவதிலும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நாம் பெருங்கடல்களை காக்க என்ன செய்ய வேண்டும்? கடலை மாசுபடுத்தும் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கை, அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை குறைப்பது நமது பங்களிப்பாக இருக்கும். மேலும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு கடல் பாதுகாப்பின் அவசியத்தை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். இன்று ஜூன் 8 உலக பெருங்கடல்கள் தினம். கத்தும்

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேற்றிலே நீங்கள் கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் 1990 95 வரையிலான வெளிவந்த திரைப்படத்திலிருந்து தான் சூப்பரான பாடலை கேட்டிருக்கோம். அடுத்த பாடலாக தளபதி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து நீந்திரங்கள் லோட்டி பண்பலையோடு.

நேர்களை கேட்ட அந்த பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
1: மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்று கேளு.
0: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: நேர்களை கேட்டான பாடல் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒலித்தது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

இத்துடன் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 10 மணி.

0: ஊடிஎஃப்எம் 101.8 நேரம் 10:30 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடிஎஃப்எம் 101.8 பயணிகள் விருப்பம். வார வாரம் பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில நம்ம நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்களுடைய சுற்றுலா அனுபவங்கள் மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் கூட இந்த நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்களுடைய சுற்றுலா அனுபவங்கள் மற்றும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
2: ஹாய், உங்க பேர் என்ன?
3: கோபிகா ஸ்ரீ.
2: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: மார்பம்பாளையம் பவானி.
2: பவானில இருந்தா? ஓகே, சூப்பர். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: 8th.
2: ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டி வரீங்களா?
3: ம்.
2: ஓகே, ஊட்டினா சீசன் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்திருக்கீங்க, எதனால?
3: அப்பதான் கொஞ்சம் க்ரௌட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால வந்திருக்கோம்.
2: இப்போ உங்களுடைய ஊர்ல எப்படி இருக்கு கிளைமேட்?
3: அங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு.
2: இங்க மழையில வந்திருக்கீங்க, எப்படி என்ஜாய் பண்றீங்களா?
3: ம். நான் ஹாப்பியா இருக்கு மழையில நினைச்சிட்டு. இன்னைக்கு லீவ் போட்டு வந்திருக்கோம்.
2: ஓகே. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
3: மேக்ஸ்.
2: நல்லா படிப்பீங்களா?
3: ம்.
2: ஓகே. இப்போ ஊட்டில வந்து எந்த பிளேஸ் எல்லாம் போனீங்க, ஞாபகம் இருக்கா ஏதாவது?
3: ரோஸ் கார்டன், அப்புறம் இங்க போட் ஹவுஸ், அப்புறம் ஒரு பாயிண்ட் வியூ பாயிண்ட் போனோம். இனிமே தான் போகணும்.
2: ஓகே. போனதுலயே எது ரொம்ப பிடிச்சிருந்தது?
3: போனதுலயே ரோஸ் கார்டன், ரோஸ் எல்லாம் பாக்கிறதுக்காக இருந்துச்சு, அது பிடிச்சிருந்துச்சு.
2: போட்டிங் போயாச்சா?
3: இனிமே தான் போகணும்.
2: வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே. எப்படி, பயமா இருக்கா இல்ல எப்படி?
3: ஸ்விம்மிங் தெரியுங்கறனால பயம் இல்ல, அதனால நான் கரெக்ட் நல்லா இருக்கு, பயம் இல்ல.
2: ஓகே, தேங்க் யூ.
3: தேங்க் யூ.
1: உங்களுக்காக ஒரு அருமையான பாடல்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.7 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது பயணிகள் விருப்பம். ஹாய், உங்க பேர் என்ன?
1: என் பேர் அபிராமி. பவானி மாரம்பாளையத்துல இருந்து வந்திருக்கோம். ஹாலிடேஸ் இப்ப முடிஞ்சதுனால கிரௌட் கம்மியா இருக்கும்னு வந்தோம். இப்பயும் ஓரளவுக்கு கிரௌடா தான் இருக்கு.
0: ஓகே, நீங்க வந்து இன்னும் என்ன பிளேஸ் எல்லாம் போலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்க?
1: நாங்க வந்து மசினங்குடி போலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் தொட்டபேட்டா போலான்னு இருக்கோம்.
0: ஓகே, இப்ப மசினக்குடி போறோம் அப்படின்றப்போ எதனால, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போகணும்னு நினைப்பீங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க, எதுக்காக அது ரொம்ப பிடிக்கும்?
1: நல்ல கொஞ்சம் ஃபாரஸ்டா யானை எல்லாம் வரும்னு சொன்னாங்க. அதை பாக்குறதுக்காக.
0: அனிமல்ஸ் பார்க்க?
1: அனிமல்ஸ் பார்க்க.
0: எத்தனை நாள் ட்ரிப் இது?
1: 1 day தான்.
0: காலையில வந்து நம்ம ஈவினிங் கிளம்பிடுவோம்.
1: கிளம்பிடுவோம்.
0: ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா போட் ஹவுஸ் வந்து இப்போ போட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இப்போ பவானின்னு சொன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு தண்ணி அதெல்லாம் புதுசு கிடையாது. ஸோ எப்படி எக்ஸைட்டடா இருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இருக்கு,
1: இது பிளேஸ் வேற இல்லாதனால எக்ஸைட்டடா இருக்கு. மற்றபடி தண்ணி போட் இதெல்லாம் பவானிலேயே இருக்கு. ஆனா இது பிளேஸ் மாதிரி வந்திருக்கறனால நான் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு.
0: ஓகே, இப்படி மழையில வந்து இப்படி ஜாக்கெட் ரெயின் கோட் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்றது எப்படி இருக்கு? புதுசா இருக்கா இல்ல எப்படி இருக்கு?
1: இல்ல, நாங்க மலையில போறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால ரெயின் கோட் போட்டுட்டு இந்த மலையை என்ஜாய் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கிளைமேட் எனக்கு பிடிச்சிருக்கு.
0: ஓகே, நீங்க வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம்ல ஒரு சாங் கேட்கணும், அதை யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னா என்ன சாங் கேட்பீங்க? தமிழ் சாங் யாருக்கு டெடிகேட் பண்ணுவீங்க?
1: பிள்ளை நீலா சாங், 80s சாங்ஸ் என் குழந்தைங்களுக்காக டெடிகேட் பண்ணுவேன்.
0: தேங்க்யூ.

மாந்தோப்பில் கொடை பிடிக்க.

0: நேர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி பயணிகள் விருப்பம். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: ஹாய், உங்க பேரு?
2: சூர்யா.
1: எங்க இருந்து வரீங்க?
2: சென்னை.
1: ஓகே, எத்தனை நாள் ட்ரிப் இது?
2: ஒரு 4 days.
1: ஓகே, இப்போ வந்து மான்சூன் டைம்ல வந்திருக்கீங்க, பிளான் பண்ணி வந்தீங்களா ஊட்டி ரெயின் என்ஜாய் பண்ணணும், இல்ல எதார்த்தமா அமைஞ்சிருந்தா?
2: அதுவே தான் அமைஞ்சது. நாங்க கிளம்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப ரெயினா இருக்கு.
1: ஓகே, இந்த ரெயின் எப்படி பிடிச்சிருக்கா ஊட்டியில, இல்ல ரெயின் கோட் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ண கஷ்டமா இருக்கா?
2: கஷ்டமா தான் இருக்கு. நான் ரெயின் இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது.
1: ஓகே, போட்டிங் போயிட்டு வந்தாச்சா?
2: இல்ல, இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம்.
1: ஓகே, போட்டிங் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, எப்படி என்ன எதிர்பார்த்து போறீங்க போட்டிங்?
2: சும்மா கிட்ஸ்க்காக தான் போறோம்.
1: வேற என்ன பிளேஸ் போனீங்க?
2: ரோஸ் கார்டன் போனோம், நல்லா இருந்தது. ரோஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது.
1: வேற எங்கெல்லாம் போகலான்னு இருக்கீங்க?

0: நெக்ஸ்ட் அவ்வளவு கிளம்ப போற ரெயினா இருக்கனால
1: ரெயின் கொஞ்சம் அப்செட் பண்ணிடுச்சு.
0: ஆமா,
1: அதுவும் கிட்ஸ் வச்சுட்டு குளிர்தான்.
0: ஆமா, எங்களுக்கே அப்படிதான் இருக்கு. அப்ப கிட்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமா தான்
2: இருக்கு. உங்களுக்காக ஒரு அருமையான பாடல்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.7 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பயணிகள் விருப்பம். ஹாய், உங்க பேர் என்ன?
1: என் பேர் விமல்.
2: என் பேர் சுகி.
0: ஓகே, எங்க இருந்து வரீங்க?
1: கோயம்புத்தூர்.
0: ஓகே, எவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா?
1: ஃபேமிலி தான், 4 பீப்பிள்.
0: ஓகே, மழை டைம்ல வந்திருக்கீங்க, எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஜாலியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா?
2: இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு.
0: நேத்து வந்தீங்களா?
2: ஆமா, நேத்து காலையிலயே வந்துட்டோம்.
0: ஓகே, எந்த எந்த பிளேஸ் எல்லாம் போனீங்க?
1: இங்க இது பொட்டானிக்கல் கார்டன், போட் ஹவுஸ், அப்புறம் அந்த பூ பார்க்னு சொல்லிட்டு வந்தாங்க, அதுக்கு போயிருக்கோம்.
0: ஓகே, இப்போ போட்டிங் போயாச்சா? இதுக்கு மேலே தான்
2: போகணுமா? இதுக்கு அப்புறம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ண சொன்னாங்க, வெயிட் பண்ணிருக்கோம். வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம்.
0: ஓ, மழைக்காக வெயிட் பண்ண
2: சொன்னாங்க.
0: ஓகே, இப்போ வந்து நீங்கள் போன பிளேஸ்லேயே ரொம்ப ஃபேவரட், இது நல்லா இருந்ததுன்னு எதை சொல்லுவீங்க?
2: பொட்டானிக்கல் கார்டன் நல்லா இருந்துச்சு.
0: ஓகே, இப்போ வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, மழை டைம்ல கஷ்டமா இல்லையா இல்லை எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? ரெயின் எல்லாம் வந்திருக்கலாம்னு தோணுதா இல்லை எப்படி இருக்கு?
1: கஷ்டம் தான், இவ்வளோ வச்சு மேய்க்கிறது.
0: ஓகே, கிட் பேசுவாங்களா?
1: அவங்க பேச மாட்டாங்க,
0: கத்துவாங்களா? சரி, ஓகே. உங்களுக்காக ஒரு அருமையான பாடல்.

101.8 பயணிகள் விருப்பம் கேட்டு இருக்கோம். இந்த வாரம் பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில பல்வேறு சுற்றுலா பயணிகளை சந்திச்சு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். மீண்டும் அடுத்த வாரம் பயணிகள் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய பயணிகள் விருப்பம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90th ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 112,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8

கடந்த தினத்தில் கேட்கப்பட்ட கேள்வி, நிலவில் மனிதர்களை குடியேற்றும் ஆய்வுக்கு ரோவர்கள், ட்ரோன்கள் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கூடிய நிரந்தர தளம் அமைக்கும் மூன்று கட்ட திட்டத்தை

0: எந்த விண்வெளி மையம் அறிவித்துள்ளது? சரியான பதில் நாசா. இன்றைய கேள்வி: அரசு நிர்வாகத்தில் அனைத்து மட்டத்திலும் ஊழலை ஒழிக்க ப்ராஜெக்ட் ஜீரோ என்ற ஒருங்கிணைந்த ஊழல் ஒழிப்பு திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது? கேள்வி மீண்டும் ஒருமுறை: அரசு நிர்வாகத்தில் அனைத்து மட்டத்திலும் ஊழலை ஒழிக்க ப்ராஜெக்ட் ஜீரோ என்ற ஒருங்கிணைந்த ஊழல் ஒழிப்பு திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலோடு கூட இன்னைக்கோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 90 ஆண்டுகால வானொலிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இன்னைக்கு வானொலி தொடங்கி 90 ஆண்டுகள் நிறைவு பெறுதுங்க. அதனால உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் சொல்ல விருப்பும் செய்தியையும் நீங்கள் இங்கே எங்களிடம் கால் பண்ணி தெரிவிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 9344901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் நீங்கள் அழைக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் செய்தி அனுப்பலாம். உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8300191018.

0: நேர்களே, இன்னைக்கு வானொலிக்கு 90 அப்படின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. நேர்களே, இன்னையோட வானொலி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து, ஸோ காலத்தை வென்று தலைமுறைகளை இணைத்து தகவல், கல்வி மற்றும் பொழுதுபோக்கை மக்களோட இல்லங்களுக்கு சென்று சேர்த்து வரும் அன்பு வானொலிக்கு இன்னைக்கு 90வது ஆண்டு பெருமையுடன் நிறைவு பெறுகிறது. நேர்களே, இந்த சிறந்த தருணத்தில் உங்களுக்கு நீங்கள் வானொலியோட இனிய நினைவுகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ள உங்களை நாங்கள் அழைக்கிறோம். உங்களுக்கு வானொலி வாழ்க்கையில் வானொலி ஏற்படுத்திய தாக்கம் என்ன? உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகள் எவை? 90 ஆண்டுகள் நிறைவு செய்யும் வானொலிக்கு நீங்கள் என்ன கூறுறீங்க? உங்களுடைய வாழ்த்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே எங்களிடம் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் ஒருவர் இணைந்திருக்கிறார், யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு எனது இனிய காலை வணக்கத்துடன் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என்கே கந்தசாமி.
0: நேர்களே, இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா 90 ஆண்டுகால வானொலிக்கு உங்களுடைய வாழ்த்து அப்படின்றத தான் நாங்கள் நீங்கள் இன்னைக்கு டாபிக்கு. அதோட உங்களுடைய விருப்ப பாடலையும் எங்களிடம் கேட்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியின் நடத்தினர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். கோவை நரசிபுரம்
0: நேயர் அவர் இணைப்பில் இல்லை. ஒரு பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேட்யூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.
2: இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பாயக சொல்லு பெருசா, ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா.

0: நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா, ஏறு பெருசா, இந்த ஊரு பெருசா.
1: நேர்களை நிகழ்ச்சியின் முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
2: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் ஊட்டி பண்பலக்கி காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
1: நல்லா இருக்கீங்களா கந்தசாமி?
2: சூப்பரா இருக்க. கிளைமேட் ஊட்டி விட

0: சூப்பரா இருக்கு நரசிபுரத்துல.
1: அப்படியா, நல்லா இருக்கா, கூலிங்லாம் இருக்கா?
0: ரொம்ப கூலிங்கா இருக்குங்க, அப்பப்ப லேசா தோரல் வருது, அதனால ஜில்லுன்னு இருக்குங்க.
1: ஓகே ஓகே, இங்கேயும் நாங்க ஜில்லுன்னு தான் இருக்கோம், மழை வேற, அதனால ஜில்லுன்னு தான் இருக்கோம் நாங்களும். ஓகே, சொல்லுங்க, 90 ஆண்டு கால வானொலிக்கு உங்களுடைய வாழ்த்து என்ன?
0: வாழ்த்து, நான் 1976-77 இருந்து வானொலி கேட்டுக்கனுங்க.
1: ஓகே,
0: அப்போ திருச்சி வானொலியே இருந்ததுங்க. திருச்சியில இருந்து அதுக்கு பின்னாடி கோயம்புத்தூர் வானொலி வந்தது. கோயம்புத்தூருக்கு பின்னாடி நாங்க அப்படியே சாயந்தரம் 4:30 to 7 வரைக்கும் இலங்கை வானொலி கேட்பேன்.
1: ஓகே,
0: அப்படி என்னுடைய வாழ்க்கையில வானொலி ஒரு முக்கியஸ்தரமா ஆகி போச்சுங்க. தோட்டத்தில் வேலை செய்யும் போதும் கூட டிரான்ஸ்மிட்டர் வரப்பு மேல வச்சுட்டு வேலை செய்வேன். ஏர் உழுகும் போது தோல்ல மாட்டிட்டு பாட்டு கேட்டு ஏர் ஓட்டுவனுங்க. இதனால வானொலிக்கு என்னுடைய 90வது வாழ்த்துக்கள்.
1: சின்ன வயசுல இருந்தே நீங்க வானொலி கூட பயணிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே, வானொலிக்கு வந்து உங்களுடைய வாழ்த்து வந்து தெரிவிச்சுக்கோங்க.
0: எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: ஓகே,
0: மேலும் மென்மேலும் வளர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.
1: ஓகே ஓகே, தேங்க் யூ.
0: நன்றி நன்றி மேடம்.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
0: நன்றி,
1: தேங்க் யூ. இந்த
0: நிகழ்ச்சியில
1: பாட்டு
0: இருதுருவம் படத்துல இருந்துங்க. பிலிம் இருதுருவம்.
1: ஓகே,
0: பாடல் பேரு பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணை.
1: ஓகே,
0: இந்த பாடல்.
1: ஓகே, அந்த பாடல் வந்துட்டு
0: அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி மேடம், நன்றி.

நேர்களை நீங்கள் கிட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு 90 ஆண்டுகளுக்கான வானொலி நிறைவு செய்த நேர்களே, 90 ஆண்டுகால வானொலிக்கு உங்களுடைய வாழ்த்து அப்படின்றத தான் நம்ம கேட்டிருந்தோம். வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய கருத்துக்களை எங்களை ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம். வாட்ஸ்அப்பில் தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம் அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வானொலியோட வாழ்த்துக்களை, வானொலிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வணக்கம், 90 ஆண்டுகால வானொலிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் 50 ஆண்டுகாலமாக வானொலி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அருமை அருமை. இன்னும் 1000 ஆண்டுகாலம் பரப்பி ஒழித்து கொண்டிருக்கட்டும். வாழ்க வளமுடன், நன்றி வணக்கம் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. வானொலிக்கு 90 ஆண்டுகள், ஆனால் இவர் 50 ஆண்டுகாலமாக வானொலி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை கேளுங்க, இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷனை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு பிடித்த பாடல் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து வான் மேகங்களை பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் கேட்டுட்ருக்கேன், நேர்க்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்க கிட்டஞ்சு பண்ணுங்கள்.

0: நேர்களை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். கும்பகோணம் நல்லா எப்படி இருக்கு?
1: இதெல்லாம் வெயிலோட குறைச்சது.
0: ஓ, மழையெல்லாம் இல்லையா?
1: இல்ல.
0: ஓகே ஓகே ஓகே.
1: வானொலிக்கு 90 இன்னைக்கு வந்து நிறைவடையுது. வானொலி 90 நிறையவே நிறைய கூடாது. ஏன்னு கேட்டா, இது வந்து 100 வருஷம் இல்லாம், 200 வருஷம் இல்லாம், 300 வருஷம் இல்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கும். என்ன, எங்களுக்கு மட்டும் இந்த வானொலி இருக்கக்கூடாது, எங்களுக்கு எதிர்காலத்துல வர சந்ததிகளுக்கும் வானொலியோட இது வந்து உழைப்பு வந்து வேணும்.
0: ஆமா, கண்டிப்பா.
1: அவங்களும் வந்து வானொலி மூலமா வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து, நாங்கெல்லாம் இப்ப எவ்வளவு சந்தோஷமா 90 வருஷம் வரைக்கும் நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி எதிர்வர சந்ததிகளும் சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா வாழணும். இன்னும் நிறைய மக்களுக்காக வந்து வானொலி வந்து நிறைய நிகழ்ச்சிகளை கொடுக்கணும், நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். அதுதான் வானொலியுடைய கடமை. அதனால வந்து நம்ம வானொலி என்னைக்குமே வாழ்க வளர வளருக அப்படின்னு வாழ்த்துட்டு பாட்டு கேட்கறேன்
0: மேடம். என்ன பாடல்?
1: நீலமலர்கள் படத்திலிருந்து அங்கத நாட்டில் ஒரு பாட்டு இருக்கு மேடம், அதை கொடுங்க.
0: ஓகே, தேங்க்யூ. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: நேற்று நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார். யார் எங்குதுன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ எல்சி, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஊட்டிலிருந்து ராஜ்குமார் பேசுறேங்க.
0: ஓகே ராஜ்குமார், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க, ஆப்பியா இருக்கு. வானொலி கேட்க கேட்க அப்படியே சுறுசுறுப்பு கிடைக்குது.
0: அப்படிங்களா, சொல்லுங்க. 90 ஆண்டு கால வானொலிக்கு உங்களுடைய வாழ்த்து சொல்லுங்க.
1: 90 ஆண்டுகள் மட்டும் இல்ல, இந்த 91, 92 அப்படி வளர்ந்துகிட்டே போகணும். 100 ஆண்டு வந்து வரணுங்க சீக்கிரமே. 100 ஆண்டு வந்து ஒரு பெரிய ஒரு விழா கோலமே கொண்டாடணும்.
0: ஓகே,
1: அதுதாங்க என்னுடைய ஆசை. எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து ஒரு செல்லு வச்சு ரேடியோ வச்சிருப்பாங்க, அதுல இருந்து அவங்க கேக்குவாங்க.
0: ஓகே,
1: நம்ம அதுல இருந்து அப்படியே வந்து நம்ம இடத்துல எல்லாம் அந்த பவர் எல்லாம் இருக்குல்ல, முதல்ல இந்த செல்லு வச்சு ரேடியோ தான் கேட்டுட்டு இருந்தோம்.
0: ஓகே,
1: இப்பதான் எல்லாம் பவர் எல்லாம் வந்தது. வந்து அந்த கேட்டு கோயம்புத்தூர் வானொலி, சென்னை, இலங்கை வானொலி எல்லாம் கேட்டு நிறைய கேட்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க.
0: ஓகே,
1: ஆனா இப்போ ஒரு 15 வருஷமா தான் நான் வானொலியில வந்து அதிகமா ஈடுபட்டு போன் பண்ணி பேசிக்கிட்டு கலந்து கொண்டு இருக்கிறாங்க.
0: ஓகே, இன்னுமே நிறைய நிகழ்ச்சிகளை கேளுங்க, நிறைய சாங்ஸ் எல்லாம் நீங்க நேர் விருப்பத்துல எல்லாம் கேளுங்க.
1: நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கலுங்க. வானொலி இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கு. உங்களோட

0: ஜாலியா வளர வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ராஜ்குமார். சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல்?
0: எனக்கு வந்து காக்கா காக்கா படத்துல இருந்து ஒரு பிடித்த வரிகளுங்க. உனது மூச்சில் பிழைக்கிறேனே, உனது சுவாசத்தில் ஒரு வரிகள் வருங்க. இந்த வரிகளுக்காக இந்த பாடல் பிடிக்கும். படம் வந்து காக்கா காக்கா, படம் வந்து உயிரின்.
1: ஓகே, இந்த கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு பண்ணுங்க. நன்றி.

0: நீண்டகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: நேர்களை நீங்கள் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்னைக்கோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 90 ஆண்டுகால வானொலிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் பாடலை கேட்டுட்ருக்கீங்க. நேர்களே, நிகழ்ச்சியின் அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் சென்னையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. வானொலிக்கு 90 மிக்க மகிழ்ச்சி மற்றும் வாழ்த்துக்கள். வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். சில நிகழ்ச்சிகள் என்னை கவர்ந்த நிகழ்ச்சிகள் பல உண்டு. இந்த வானொலி 90களில் அறிவிப்பாளர்கள் உங்கள் பங்கு ஆற்றல் மிக சிறப்பு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. மேலும் அவருக்கு பிடித்த பாடலாக தங்கமீன்கள் திரைப்படத்திலிருந்து ஆனந்தயாள் என்ற பாடலை கேட்டிருக்காங்க. அவர் வாழ்த்து தெரிவித்ததுக்கு நன்றி ராஜேஷ். உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டஞ்சு பண்ணுங்கள்.

0: இட்லி நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மடியில இருந்து தேனமணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க மேடம். கிளைமேட் ஊட்டி மாதிரியே இருக்குதுங்க.
0: அப்படியா?
1: ஆமாங்க, மோளமா இருக்குது, நல்லா காத்தடிக்குது.
0: இங்க மழையா இருக்கே.
1: அப்படிங்களா? அதான் அந்த சாரல் எப்படி இங்க அடிக்கிறீங்க? ஊட்டி மலை கீழே தான் இருக்கிறேங்க, மேட்டுப்பாளையம் பக்கத்துல.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க. வானொலிக்கு 90 வானொலி வந்து 90 ஆண்டு காலத்தை நிறைவு செய்து உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
1: நான் வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக அகில இந்திய வானொலி ஆகாசவாணி கேட்டிருக்கிறேங்க மேடம்.
0: ஓகே.
1: என் வாழ்க்கையின் வழிகாட்டி இந்த சமுதாயத்தை மனிதனா இருக்கிறது எல்லாமே ஆகாசவாணி கேட்டதுதானுங்க. கோயம்புத்தூர் வானொலி, ஊட்டி பண்பலை எல்லாமே கேட்டுதான் இந்த இதா இருக்கேன். எனக்கு திருமணமே வானொலினாலதான் நடந்ததுங்க. எப்படி நாமங்க வானொலியில பேசுறாரு, லெட்டர் எழுதுற மாப்பிள்ள நல்ல பையனா இருப்பான்னு சொல்லி அவங்க ஊர்ல 2000 எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூர் ஆரம்பிச்சா இல்லைங்களா, அப்பல நம்ம ஆகாசவாணி எஃப்எம் தானே பேமஸ்ங்க. அது அப்ப அதை கேட்டு அப்படி கொடுத்தாங்க எனக்கு கல்யாணம் நடந்த. அப்ப என்னோட வாழ்க்கையில எவ்வளவு இத பங்களிப்பு படிக்குதுங்க ஆகாசவாணி வானொலி. அதனால இன்னும் அப்படி எங்க குழந்தைங்களையும் நான் கேக்குறப்ப என் குழந்தைங்களையும் கேப்பேன். நியூஸ் நீங்க கொடுக்கற ஒவ்வொரு தகவல்களும் எங்களோட வாழ்க்கைக்கு பயனுள்ள. சும்மா பாட்டுக்காக மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கேட்டிருக்கிறோம். அதனூடே அந்த தகவல்கள் வந்து எங்க வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக கொண்டு போக ஆகாசவாணி தான் எங்களுக்கு உறுதுணையா இருக்குதுங்க.
0: ஓகே, சூப்பரான சொன்னீங்க. தொடர்ந்து வானொலி கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருப்பீங்க.
1: இன்னும் என்னோட 100 ஆண்டுகளுக்கு நான் கேப்பேங்க.
0: சரிங்க,
1: வானொலி இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க.
0: கண்டிப்பா. உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: எனக்கு பிடித்த பாடல் வந்துங்க மாப்பிளை படத்துல இருந்துங்க, என்னோட ராசி நல்ல ராசி, அந்த பாட்டுங்க. வானொலி கேக்குறதுனால எல்லா ராசியும் நல்லா இருக்குது.
0: ஓகே ஓகே, தொடர்ந்து கேளுங்க.
1: கேட்டிருக்கீங்க, கேக்குறீங்க. வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி.
2: jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag jag dan dan kadita dan dan kadita dan dan kadita dan dan kadita dan dan kadita.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னென்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும், இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன்.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கிறேன் மேடம்.
1: சொல்லுங்க. 90 ஆண்டு காலத்தை நிறைவு செய்து வாழும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம்.
2: கண்டிப்பாங்க. இன்னைக்கோட 90 ஆண்டுகள் முடிவடைந்து நாளைக்கு 91வது பிறந்த நாள் காணும் அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு வந்து சிறப்பான என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம்.
1: தொடர்ந்து கேக்குறீங்களா வானொலிய?
2: தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறேங்க, சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேங்க.
1: ஓகே. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
2: எனக்கு ஏன்னா வந்து இந்த கோடி கூவுது படத்துல வந்து அண்ணன் என்ன சிப்பா என்ன சின்ன வயசுலயே 3வது 2வது நான் படிச்சுட்டு இருப்பேங்க. வெள்ளிங்கிரிங்கிறவர் வந்து தடத்து வழியா போகல, எங்க தம்பி அவர் வந்து முடி வெற்றவருங்க. அவர் வந்து பாட சொல்லுவாரு, இந்த பாட்டத்தை பாட்டுங்க. அப்ப ரேடியோல ஒரே ஒரு தடவை தான் கேட்டேன். யாரோ ஒருத்தர் வீட்டுலதான் அப்பெல்லாம் இருக்குங்க ரேடியோ. அப்ப இந்த பாட்டு ஒரு தடவை கேட்டு அவர்கிட்ட பாடி காட்டுன்னு கேட்டு அடிக்கடி என்னை பாட வச்சு அதை வந்து ஊக்கப்படுத்தினாங்க. நம்மளாலேயே பாட முடியும் அப்படிங்கிற அந்த சின்ன வயசுலயே வந்து அவங்க வந்து விதை விதைச்சு விட்டுட்டாங்க. அதனால இப்ப எல்லாம் ஜாலியா வாயில முணுமுணுத்துட்டே இருப்பாங்க பாட்டுகள் எல்லாம். அதுக்கு காரணம் வானொலி தானுங்க. எங்க ஊர்ல சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எல்லா ஊர்லயுமே காமராஜர் காலத்துல கட்டின ரேடியா ரூம்னு சொல்லி ரூம்பே போட்டு அது ரேடியா வச்சு அந்த காலத்துல கேட்டு இருந்தாங்களாமா. நான் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ரேடியாவெல்லாம் காணுங்க. ஆனா இப்ப டிவி ரூம்பா இருந்தது, இப்ப வந்து சீட்டு படிக்கிற இடமா வந்து அதை மாத்திட்டாங்க. ஆனா பத்திரமா இருக்குதுங்க ரேடியா ரூம்பு. அப்படிப்பட்ட ஊர்ல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பெருமையா இருக்குதுங்க. இன்னைக்கு 91வது வயதுல அடிவெடுத்து வைக்கும் அகில இந்திய வானொலிக்கு சிறப்பான மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள் மேடம்.
1: ஓகே ஓகே, நன்றி. நீங்க வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கு நன்றி. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன?
2: கோழி கூவுது படத்துல இருந்து வந்துங்க அண்ணன் என்ன சிப்பா என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னு.
1: ஓகே, அந்த பாடல் வந்துட்டே இருக்க கேட்டு பண்ணுங்க. நன்றி.
2: நன்றி மேடம்.
3: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சுன்னே.

நேர்களே, இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவு செய்த வானொலிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிச்சுங்க. நேர்களே, எல்லா நேர்களும் கலந்து கொண்டு உங்கள் அன்பான வாழ்த்துக்களையும் இனிய நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. 90 ஆண்டுகால மக்களின் உணர்வுகளோடும் வாழ்க்கை பயணத்தோடும் இணைந்து பயணித்து வரும் வானொலி இனிவரும் ஆண்டுகளில் கூட தகவல், அறிவு மற்றும் மகிழ்ச்சியின் பாலமாக தொடர்ந்து விளங்கும். வானொலியின் இந்த சிறப்புமிக்க பயணத்தில் என்றும் உறுதுணையாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊடிஎஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்போம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், காட்டு நாயக்கர் பாடல்கள். 2:30 பூவையர் உலகம். தையற்கலை பயிற்றுநர் திலகவதி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகத்தின் முதல் பகுதி. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை. இன்று இடம்பெறும் சொல் வானம். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 1 நிமிடம் தமிழ் பேசுங்கள். 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 பொன்மாலை பொழுது, வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் தோன்றிய பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:40 விட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் கருத்தரிக்கும் மேலாண்மை குறித்து ஷாண்டினல்லா ஆடுகள் இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல்கள் மற்றும் தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 பிராணலோபநேசம் இசை பேருரை நிகழ்த்துபவர் நீடமங்கலம் வா அலமேலு அவர்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்தடவா திரைப்பட பாடல்கள். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்பும் கேட்டிருக்கிறோம்.

உங்களுக்காக

0: எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சல்

நேர்களே, தினமும் இந்நிகழ்ச்சி 12:10 மணிக்கு உங்கள் ஊடி எஃப்எம் 101.8 இல். சிநேகிதர்கள், உங்களுக்கு பிடித்த சமையல் குறிப்புகள், நீங்கள் சொல்ல இருக்கும் தகவல்கள், தொழில் வாய்ப்புகள், கனவுகள், உங்களுடைய லட்சியங்கள் மற்றும் பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9341001 8 9 3 401 0 1 8 8 3 0 0 1 8 8 3 0 0 1 8 அதுமட்டுமல்லாமல் 2966681 வெளியூர் நேயர்கள் 0423 என்கிற இணைப்பினை சேர்த்தியும் உங்களோட கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக

நேயர்களே, இன்று உலக பெருங்கடல்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. 1992 ரியோவில் உள்ள புவிசார் மாநாட்டில் இந்நாள் முன்மொழியப்பட்டது. 2008 ஐக்கிய நாடுகள் சபையால் அதிகாரபூர்வமாக இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. கடல் வளங்கள் மற்றும் கடல்களின் பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வை இந்நாள் ஏற்படுத்துகிறது. நீர் வாழ்வியல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் கழிவுகளின் பாதுகாப்பு ஆகியவற்றை பேசும் நாள் இந்நாள். நீலப்பரப்பின் அதிசயம், உயிரினங்களின் சங்கமம், பெருங்கடல்களை பாதுகாப்போம், புவியின் சுவாசத்தை நிலைநிறுத்துவோம்.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெல்லிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு

கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னென்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன், நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள் ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்கள் இரண்டால் பாட்டு சுப்பிரமணியபுரம் படம்.

இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆனது வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ பிளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

நேர்களை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நலவாழ்வின் நம்பிக்கை குரல், உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்புகள், நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், நீங்கள் சொல்ல இருக்கும் உண்மை சம்பவங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல செயல்கள் மற்றும் தொழில் ரகசியங்கள், இவைய எதே வேண்டுமானாலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344130138 9324101038 8300019 1 வெளியூர் நேர்கள் 2966678 தொலைபேசி எண்ணோட 0423 இணைப்பெண்ணை சேர்த்து இந்த நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய சமயோஜிதன புத்தியை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிறிய தகவல். நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை குறித்த ஒரு முன்கூட்டிய திட்டம் அல்லது ஆலோசனை நிச்சயமாக தேவை. ஒருவேளை ஒரு அவசர காலத்தில், ஒரு ஆபத்தில் நீங்கள் இருக்கீங்க, அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தேவை அப்படின்னு சொன்னால், ஒரு நிமிடம் உங்களுடைய ஒரு 10 வினாடிகள், 10 to 20 வினாடிகள் உங்கள் கண்களை மூடி நீங்கள் நிதானித்து விட்டாலே உங்களுக்கு அந்த தடுமாற்றத்திலிருந்து ஒரு நிரந்தர விடை கிடைக்கும். இது பல பேருடைய அனுபவம், நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நிதானம் மட்டுமே ஒரு அவசர கட்டத்தில், ஒரு அவசர காலத்தில் அல்லது ஒரு சிந்தை குழம்பிய நேரத்தில் ஒரு 20 வினாடிகள் நிதானம் மட்டுமே உங்களை செயல்திறன் உள்ளவர்களாக மாற்றும். இதை செயல்படுத்துவது மிகவும் எளிதுதான். நம்முடைய மனதை நாம் கையாள பழகிக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி இந்த கருத்தோடு உன்னை கூட என்னை தருவேன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: நேயர்களே, இன்று உலக பெருங்கடல்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. 1992 ஆண்டில் ரியோவில் உள்ள புவிசார் மாநாட்டில் இந்நாள் முன்மொழியப்பட்டது. 2008 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் அதிகாரப்பூர்வமாக இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. கடல் வளங்கள் மற்றும் கடல்களின் பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வை இந்நாள் ஏற்படுத்துகிறது. நீர் வாழ்வியல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் கழிவுகளின் பாதுகாப்பு ஆகியவற்றை பேசும் நாள் இந்நாள். நீலப்பரப்பின் அதிசயம், உயிரினங்களின் சங்கமம், பெருங்கடல்களை பாதுகாப்போம், புவியின் சுவாசத்தை நிலைநிறுத்துவோம்.
1: ஆண்டுகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று உலகின் மிகப்பெரும் ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: आकाशवाणी एट 90 साल की आवाज दिल से दिल तक नॉन स्टॉप धमाल पुरानी यादें नया जोश है देश का रेडियो अब
1: वणक्कम आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்ஞானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்ஞானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்ஞானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 காலை 9 முதல் மாலை 4 வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 பிற்பகல் 2 முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3 நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12 ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், இதில் 15 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2 இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 இழப்பிற்கு 564 என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 12:50 ஓடி எஃப்எம் 101.8
1: ஆகாஷ்வாணி புதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டத்தின் சிறப்பம்சங்களை இடம்பெற கேட்கலாம். இளைஞர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்தி தொழில்துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு அற்புதமான திட்டம்தான் தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம். தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் என்பது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு தேவையான திறன்களை பெறவும் அதே நேரத்தில் நிறுவனங்களுக்கு திறமையான பணியாளர்களை உருவாக்கவும் மத்திய அரசால் 2016 ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். சுருக்கமாக சொன்னால், கற்கும் போது சம்பாதிக்கவும் சம்பாதிக்கும் போது கற்றுக்கொள்ளவும் இது ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இதில் பயிற்சி பெறுபவர்களை நாம் பயிற்சி பெறுநர்கள் என்று அழைக்கிறோம். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், நிறுவனங்களில் பயிற்சி அளிப்பவர்களை ஊக்குவிப்பதற்காக நிதி உதவி வழங்குவதே ஆகும். இந்த திட்டத்தின் நோக்கம் வேலையிட பயிற்சி. கல்வி நிறுவனங்களில் படிக்கும் கோட்பாட்டு அறிவை தாண்டி நிறுவனங்களில் நேரடியாக பணிபுரியும் நடைமுறை அனுபவம் கிடைக்கும். பயிற்சி உதவித்தொகை. பயிற்சி காலத்தில் மாதாந்திர உதவித்தொகை கிடைக்கும். அரசாங்கமும் நிறுவனமும் இணைந்து இந்த உதவித்தொகையை வழங்குகின்றன. அரசு நீங்கள் பெறும் உதவித்தொகையில் 25% வரை நிறுவனங்களுக்கு அளித்து ஊக்கமளிக்கிறது. அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ். பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த பிறகு மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திறன் சான்றிதழ் வழங்கப்படும். இது உங்கள் வேலைவாய்ப்புக்கு மிகப்பெரிய மதிப்பை அளிக்கும். பயிற்சி பெற்ற நிறுவனத்திலேயே நிரந்தர வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த திட்டத்தால் நிறுவனங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள்: திறன் இடைவெளியை பூர்த்தி செய்தல். தங்கள் நிறுவனத்திற்கு தேவையான சரியான திறன்களை கொண்ட பணியாளர்களை ஆரம்பத்திலிருந்து பயிற்சி மூலம் உருவாக்கிக் கொள்ளலாம். நிதி சலுகை. பயிற்சி பெறுநர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையின் ஒரு பகுதியை அரசாங்கத்திடமிருந்து திரும்ப பெறலாம். மேலும் அடிப்படை பயிற்சி செலவையும் அரசாங்கத்திடமிருந்து பெறலாம். குறைந்த ஆட்சேர்ப்பு செலவு. பயிற்சி பெற்றவர்களையே பணி அமர்த்துவதன் மூலம் ஆட்சேர்ப்பு செலவு குறைகிறது. இந்த திட்டத்தில் சேர சில அடிப்படை தகுதிகள் உள்ளன. வயது. குறைந்தபட்சம் 14 பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும். சில குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு 35 வயது வரம்பு உண்டு. கல்வி தகுதி. 5 தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் ITI டிப்ளமோ டிகிரி முடித்தவர்கள் வரை ஒவ்வொரு பிரிவிலும் பயிற்சி பெறலாம். ஆதார் இணைப்பு. ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு அவசியம். ஏனென்றால் அரசாங்கத்தின் உதவித்தொகை பங்கு நேரடியாக உங்கள் கணக்கில் செலுத்தப்படும். பயிற்சி 2 முக்கிய பிரிவுகளை கொண்டது. அடிப்படை பயிற்சி. இது கோட்பாட்டு அறிவு மற்றும் அடிப்படை கருவிகளை கற்றுக்கொள்வது. முறையான பயிற்சி பெறாத புதியவர்களுக்கு இது தேவைப்படுகிறது. வேலையிட பயிற்சி. நிறுவனத்தில் நேரடியாக பணியாற்றுதல் மற்றும் அனுபவம் பெறுதல். இதுவே பயிற்சியின் முக்கிய பகுதியாகும். மொத்த பயிற்சியின் காலம் அந்த துறையை பொறுத்து 6 முதல் 36 வரை மாறுபடும். இந்த போட்டி நிறைந்த உலகில் வெறும் கல்வி தகுதியுடன் நின்றுவிடாமல் நடைமுறை பயிற்சி பெறுவது மிக மிக அவசியம். தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் அத்தகைய நடைமுறை பயிற்சிக்கு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. இந்த திட்டம் வெறும் வேலையை பெறுவது மட்டுமல்ல, தரமான தொழில்சார் திறன்களை பெற்று ஒரு நிறுவனத்தின் கலாச்சாரத்தையும் பணி சூழலையும் புரிந்து கொள்ள உதவுகிறது.

0: கேட்ட பாடல் சிக்கோர் படத்திலிருந்து ஒலித்தது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கில்லாடி படத்திற்காக மலையாள மொழி பாடல்.
1: 1, 2, 3. மழை மழை மழை மழை மழை.

0: de Meter.
1: Meter, meter, one meter.

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெளிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெளிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தானே கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் என்றால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆனது வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் கொண்டே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

0: கேட்ட பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கிக் கணக்கு, நேரடி பணப்பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவிக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமைமிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936 ஆண்டு ஜூன் 8 தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறை தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956 ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
2: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்லக்கூடிய கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசைப்பெரியர்களுக்கு ஒரு இசைக்களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின் இழுவை நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். காத்திருந்த மக்கள் கூட்டத்தில் பக்தர்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். நிலையத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரத்தையும் உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் கூறியுள்ளார்.
3: ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்ல வல்னரபிள் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 160 லொகேஷன்ஸ் 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் இப்போ ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு. மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணோம்.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதேபோன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டுசாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 2வது இன்னிங்

0: இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56.

0: After bunting out Afghanistan for 152 in their first innings in the one-off test at New Chandigarh. With that, we end the midday news.
1: நேரம் 2:15. நீலமலை நேரம் நிகழ்ச்சி கேட்கும் முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
7: நீலமலை நேரம்.
6: இன்றைய நிகழ்ச்சியில் காட்டு நாயக்கர் மக்களின் பாடல்கள், இசை ஆகியன இடம்பெற கேட்கலாம்.
8: காட்டுநாயக்கா ட்ரைபு வந்த எங்களுடைய சாமியுடைய கல்ச்சருக்கு முதல் வாசிக்கிறா, அதுதான் இப்ப வாசிக்க போறேன்.

அடுத்ததொரு பாட்டு எங்களோட கல்ச்சரில் வந்து அது நல்ல டான்ஸுக்கு வர்ற மாதிரி இருக்கிற ஒரு பாட்டு தான் வாசிக்கிறது.

0: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் காட்டு நாயக்கர் மக்களின் பாடல்கள் இசை ஆகியன இடம்பெற கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 2:30.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 பூவையர் உலகம். நேயர்களே, புவையர் உலகம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் நாம நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த பெண்மணிகள் அல்லது தங்களால் மற்றவர்கள் சாதனை படைக்கப்பட தூண்டுகோலாக உறுதுணையாக இருந்த பெண்மணிகள் தங்களுடைய வாழ்வில் அனுபவித்த ஏராளமான அனுபவங்களையும் விழிப்புணர்வாக தரக்கூடிய நிகழ்ச்சி பூவையர் உலகம். இன்றைய பூவையர் உலகம் நிகழ்ச்சியில நாம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் மார்க்கெட் பகுதியில் தையல் கலை பயிற்றுனராக இருந்து சுமார் ஒரு 250 நபர்களுக்கு மேலே மகளிர்களுக்கு தையற்கலையை கற்றுக் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திலும் அவர்கள் முன்னேற வேண்டும், பொருளாதார ரீதியாகவும் முன்னேற வேண்டும் என்று ஒரு சேவையான நோக்கில் இந்த பணிகளை செய்து வந்த திருமதி திலகவதி அவர்கள், அவர்களை தான் நாம் இன்றைய புவியர் உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நீங்க எந்த ஊரு, நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே?
1: நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் சேவேரிக்குடிக்காடுங்கிற ஒரு கிராமத்துல தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். நான் படித்தது கூட தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான், தஞ்சாவூர் பிளேக்கே ஸ்கூலுங்கிற ஒரு ஸ்கூலில் தான் நான் படித்து பிளஸ் டூ முடிச்சுட்டு நர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். முடிச்சது அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஊட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட டைலரிங் தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
0: அதாவது நர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வந்து செவிலியர் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஏன் நீங்கள் வந்து நர்ஸ் ட்ரைனிங்க்கு போகாமல் இந்த டைலரிங் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணீங்க?
1: அது டைலரிங் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சொந்த தொழில், நம்மளுடைய சுயத்தொழில். இன்றைக்கி நான் வந்து நர்சிங் போயிருந்தா கூட ஒருத்தருக்கு வந்து நான் அந்த டைமிங்க்கு போகணும், டைமிங்க்கு வரணும், ஒருத்தருக்கு பதில் சொல்லணும், அப்படி ஒரு கட்டாயம் இருக்கும். இப்போ நம்மளுடைய கைத்தொழில் டைலரிங் அப்படிங்கும்போது அது நம்ம எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம், நம்மளுடைய டைமிங் தான். நம்ம வந்து முதலாளியும் நம்ம தான், தொழிலாளியும் நம்ம தான். ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா ஸ்டார்டிங்கில் ஒரு சும்மா நம்ம ஒரு மிஷின் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து அது ரொம்ப பெரிய எனக்கு ஒரு இது கொடுத்துருக்கு.
0: அதாவது எல்லாருமே வந்து நர்சிங் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டு, ஒரு மருத்துவத்துறையிலிருந்து அப்படியே நேர்மாறான ஒரு துறை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கலையை வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு குரு யாரு?
1: என்னோட குரு வந்து யூஎஸ்எஸ் ஆஃபீஸ் வந்து ஊட்டி சஞ்சய் ஹோட்டலுக்கு பேக் சைடு இருக்குது. அங்கே தான் நான் வந்து ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இடையில எனக்கு சரியானபடி புரியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 இடத்துக்கு நான் போயிட்டு நான் கற்றுட்டு இன்றைக்கி நான் ஒரு 20 இயர்ஸ் ஆச்சு நான் வந்து டைலரிங் ஸ்டார்ட் பண்ணி. ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ப்ளவுஸ் தச்சு கொடுக்கறது போகிறது வர அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாளடைவில் எனக்கு ஏன் நம்ம கற்றுக்கிட்டதை இன்னொருத்தருக்கு ஒரு சேவையை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு விளம்பரம் இல்லாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஒரு 200-250 பேருக்கு மேல் வந்து என்கிட்ட நிறைய பேர் கற்றுட்டு போயிருக்காங்க.
0: இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தையல் பயிற்சியை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து ஒரு குறைந்த அளவிலான ஒரு தையல் பயிற்சி தான் அங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில்.
1: ஆமாங்க சார்.
0: ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சது எப்படி?
1: எப்படி அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட போது வந்து அதாவது மொபைல் கிடையாது, ஆன்லைனில் இன்னைக்கு வந்து எவ்வளோ நிறையா வளர்ந்துருக்குது. அன்னைக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ வந்து அவங்கள சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் கற்றுக்கிட்டு அவங்க சொல்கிறபடி தான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது வந்து எனக்கு சரியாக அமையலை. அப்புறம் காலப்போக்கில் நான் வந்து என்னோட நுணுக்கங்கள், என்னோட நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சேனா அதில் என்ன தப்பு இருக்கோ ரைட் இருக்கோ அது நானே எனக்கே ஒரு 10 ப்ளவுஸ் 20 ப்ளவுஸ் தைச்சி நான் போட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன குறைகள் இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 250 பேருக்கு நான்

0: கட்டி கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க.
1: அதாவது நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு துளி அளவு தாங்க, ஆனால் வந்து இது கடல் அளவு அப்படிங்கிற மாதிரி நான் இன்னும் கற்றுக்கொண்டே இருந்தேன். நான் எனக்கு வந்து நிறைய துணி வகைகளை வந்து தைச்சு பார்த்துக்கிட்டேன், அதில் தப்பு வரும்போது அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு நான் வந்து தவறில்லாமல் அந்த பணியை வந்து நான் செய்து தர முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் என்னை நானே இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன், கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கற்றுக்கொண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் நாம் வந்து எப்போவுமே நிறைய விஷயங்களை நிறைகூடமாக மாற்ற முடியும். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம நான் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன், அந்த நுணுக்கங்களை வந்து இன்னும் கத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ என்னுடைய தவறுகளை வந்து நானே மீண்டும் மீண்டும் சரி செய்து கொள்கிறேன் முதலில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது நிச்சயமாக இந்த தொழில இருக்கவங்களுடைய நேர்த்தி அப்படிங்கிறது வெளி உலகக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு மீண்டும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களை, இணைந்திருங்கள். இது உங்களுடைய FM 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே. அதாவது இன்னைக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. காலையில் 10 மணிக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறோம், சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவோம். ஒரு பேங்க்குக்கு வேலைக்கு போகிறோம், காலையில் 10 மணிக்கு போவோம், 6 மணிக்கு வந்துடுவோம். ஒரு டீச்சர்ஸ் ஜாபுக்கு போகிறோம், காலையில் 9 மணிக்கு போகிறோம், 4 மணிக்கு வந்துடுவோம். இப்படி வந்து எல்லா பணிகளிலும் நேரங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த சுயதொழில் அப்படின்னு சொல்லி சொந்த தொழிலுக்கு வரும்பொழுது இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் குடும்பத்துக்கும் நேரம் செலவிட்டு நம்மளுடைய தொழிலுக்கும் நேரம் செலவிடணும் அப்படின்னு சொன்னால் அதை மேனேஜ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் பெண்களுக்கு. அதை நீங்க எப்படி இவ்வளவு சுலபமா கையாளுறீங்க
1: சார்? இதுக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட். அவர் வந்து இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னா அவருக்கு தான் ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாரு அவரும். நான் ஒரு வேலை செய்கிறேன், அவர் ஒரு வேலை செய்கிறாரு, இன்றைக்கி ரெண்டு பேருமே ஈக்குவலாக சம்பாதிக்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே இருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நான் ஒரு 10:30 வந்தேன் அப்படின்னு சொன்னாக்க ஈவினிங் 7:00 கிளம்புவோம் ரெண்டு பேரும். எனக்காக அவர் வந்து அவர் வேலையை முடிச்சுட்டு என்னை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா போவோம், ஒன்றா வருவோம். ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே இது ஹாப்பியாக இருக்குதுங்க.
0: இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே இன்றைக்கி கடையிலையும் இவ்வளோ வேலை எல்லாம் இருந்தது, இனி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ வேலை பெண்டிங் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசித்து உட்காரும்போது அந்த குடும்பத்தை அவங்களுடைய மெம்பர்ஸோட ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்
1: சார்? எனக்கு ரொம்பவே ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாருங்க சார். அதனால் எனக்கு வந்து அது பெரிய டயர்டு தெரியறதில்ல. டயர்டு இருந்தாலுமே அவரும் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறனால ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறனாலே அது வந்து எனக்கு பெரிய சுமையாக தெரியல, ஹாப்பியாக தான் இருக்கேன்.
0: ஸோ வீட்டு வேலைகளை கூட நாங்கள் இருவரும் வந்து பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க, நான் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஒரு பக்கம் எப்படி இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் இந்த வேலைக்கு செல்வதை விட சுயதொழில் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த விதத்தில் வந்து முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு தொழில் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க?
1: சார், இன்றைக்கி வந்து ஒரு ஐடி கம்பெனினாலும் சரி, ஒரு டீச்சர்ஸ், ஒரு பேங்க், எங்கே வேலைக்கு போனாலுமே சரிங்க சார், அந்த டைம்னா அந்த டைமுக்கு போகணும். ஒருத்தருக்கு பதில் சொல்லணும், கொஞ்சம் லேட்டாக போனால் கூட அவங்க கேட்குறதுக்கு வந்து நம்ம பயந்துட்டு போகணும். அந்த நாளே நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். இப்போ நம்ம சுயதொழிலுங்கும் போது நம்மளுடைய டைமிங் தான், நம்ம தான் முதலாளி, நம்ம தான் தொழிலாளியும் நம்ம தான். ஸோ நம்ம வந்து எப்போ நம்ம கொஞ்சம் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கா கொஞ்சம் லேட்டாக வரலாம், அதே மாதிரி ஈவினிங் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கா முடிச்சுட்டு போகலாம். ஏன்னா நம்மளுடைய தொழில் யாரும் கேட்குறதுக்கு இது இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த தொழில் வந்து சுயதொழில்ங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு பெண்களுக்கு வந்து கட்டாயம் இது வேணும். அதாவது என்கிட்ட வந்து ஒரு 200-250 பேர் ஸ்டூடெண்ட்ஸில் பேங்க்கில் வேலை செஞ்சவங்க ஒரு 4 பேர் என்கிட்ட வந்து கற்றுருக்காங்க. அந்த லஞ்ச் டைமில் வந்து என்னை கற்றுட்டு போயிருக்காங்க சார். அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அதை வந்து கற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுயதொழில்ங்கிறது அவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு பெண்களுக்கு அது தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால சுய தொழில்ங்கிறது வந்து கட்டாயம் எல்லா பெண்களுக்கும் தேவை, கட்டாயம் அது வேணும்.
0: இப்போ நீங்கள் வந்து இங்கே நேரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே கடையில் இருக்கிற நேரம் மட்டும்தான் நீங்கள் வந்து வாடிக்கையாளர்களுக்கான ஒரு நேரமாக வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து நீங்கள் வீட்டுக்கு போனாலும் சில நேரங்களில் வந்து என்னோடய வீட்டு வேலையை முடிச்சுட்டு எனக்கு வீட்லேயும் டைம் கிடச்சி அங்கேயும் நான் வந்து வாடிக்கையாளனுடைய பணிகளை வந்து செஞ்சிட்ருக்கேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா?
1: இல்லைங்க சார், நான் வந்து அந்த டைம் வந்து வீட்டில் வந்து ஏன்னா ரொம்ப வந்து வீட்லேயும் நான் செஞ்சேன்னா ரொம்ப டயர்டாயிருவேன் அப்படிங்கிறனால நான் வீட்டில் எதுவும் இங்கே இதோட அதாவது மார்னிங் வந்தால் ஈவினிங் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் திருப்பி மார்னிங் தான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த என் வீட்டில் போய் செய்ய வேண்டிய வேலையை நான் இங்கேயே முடிச்சுட்டு போயிடுறேன். அதனால் எனக்கு வீட்டில் இந்த இதுவும் என்னோடய வேலை இல்லை.
0: அதாவது நாம் வந்து ஆண்களுக்கு சொல்லுவோம், இதை பாருங்கள் ஆஃபீஸ் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அதை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடணும், அதுக்கு மேலே குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு. அதே தான் அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னுடைய கடையோட வேலை, என்னுடைய வாடிக்கையாளருடைய வேலை அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை நான் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நான் என்னுடைய நிறுவனத்தில் இருக்கேன், அந்த நிறுவனத்தில் நான் அதுக்குரிய வேலையை செஞ்சிருவேன். வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து வாடிக்கையாளனுடைய வேலையை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதற்காக நான் நேரம் செலவிட வேண்டும், என்னுடைய குடும்பத்தாருடன் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்ப தேவைகளை நான் பூர்த்தி செய்ய வேண்டும், வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும், இங்கே இருக்க வேலையை மறுபடியும் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் அங்கேயும் நான் தானே கஷ்டப்படுவேன் அப்படின்னு இந்த நேரம் பிரித்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்க பார்த்தீங்களா, அதை சரிசமமாக பிரித்து அழகாக அவர் வந்து அவங்க வந்து தன்னுடைய தொழிலை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதை தான் நீங்களும் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னாங்க. அதாவது இந்த தையல் கலையை வந்து மற்ற பெண்களுக்கும் சொல்லித்தர வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு எதனால வந்தது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்தீங்க, நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது ஓகே. இதை தாண்டி மற்ற பெண்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால் வந்தது, அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டுச்சு?
1: நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த மற்ற பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அது எனக்கு ஒரு சேவையாகவும் தெரிஞ்சது. எனக்கு அதில் வந்து நாலு பேர் என்னால் ஒரு பயன் அடைகிறாங்கிறது அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி மிஷின் இருக்குது, கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குது. இன்றைக்கி டைலரிங் ஒரு சர்டிஃபிகேட் 3 மாதம் கோர்ஸ் முடித்தாங்க அப்படின்னாக்க நான் சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறேன். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு மிஷின் வந்து நாளே அப்ளை பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு 200-250 பேர் கற்றுட்டு இன்றைக்கி வந்து என்னை இன்றைக்கி வெளியிலேருந்து அவங்க வந்து போயிட்டு திருப்பி என்னை வந்து பார்க்க வரும்போது எங்கள் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு. அக்கா இன்றைக்கி நீங்கள் தான் குரு, உங்களால் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது.
0: இப்போ இந்த பெண்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து தொழில் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு டைலரிங் மிஷினும் நான் வந்து அரசின் மூலமாகவோ இல்லை தனியார் மூலமாகவோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டி இருக்குது?
1: ரிஸ்க் எடுக்கணும், அதாவது அவங்க 3 மந்த் கோர்ஸு அது முடிச்சதுக்கப்புறம் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் லைசன்ஸோட சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம வந்து கவர்மெண்ட் இதில் அப்ளை பண்ணி அவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி அவங்க வாங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. பட் அது வந்து நம்மளால அவங்க வந்து ஒரு பயன் அடைகிறாங்கும் போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு.
0: இப்போ சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உங்ககிட்ட கற்றுக்கிட்டு நான் வந்து வீட்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துறேங்க, ஒரு சாரீ ஓரம் அடித்து தரேங்க, இந்த மாதிரி மட்டும் கற்றுக்கிட்டா கூட போதும் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட அவர்களுடைய அந்த ஒரு இயலாமையை நீங்கள் வந்து மனசில் வச்சு அவங்களுக்கு வழிகாட்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்தில் முழுசாக நான் வந்து உங்ககிட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்பியிருக்காங்களா, இல்லைங்க என் அளவுக்கு நான் டைலரிங் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்களா?
1: 3 மாதம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் வந்து இன்னும் அவங்களுக்கு வேணும், இன்னும் தெளிவாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 5 மந்த்து 6 மந்த்து எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்ட ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்டே வந்து ஸ்டாஃபாக இருக்கிறாங்க, நானே இப்போ அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இன்னும் சில பேர் வந்து ஒரு 3 மாதம் போதும் எங்களுக்கு இப்போ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கற்றுட்டு போனவங்க இருக்காங்க. ஒன்றுமே தெரியாமல், அதாவது மெஷின்னா என்ன, ஒரு த்ரெட்டு எப்படி கோக்குறது, ஒரு நூல் கோக்குறது அப்படின்னு தெரியாத ஒரு வந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இன்றைக்கி வந்து அவங்க வந்து பெரிய ஒரு லெவலில் அவங்க ஊரில் அவங்க ஒரு கடை ஒரு ஓப்பன் பண்ணி இன்றைக்கி என்னை வந்து கூப்பிட்டு நீங்கள் தான் அந்த கடை ஓப்பன் பண்ணணும்னு கூப்பிட்ற அளவுக்கு நான் அவங்கள பெரிய ஆளாக ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
0: இப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து அங்கங்கே பார்க்கும்பொழுது இவங்ககிட்ட தான் நான் தொழில் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் இன்னொருத்தர் வந்து இவ்வளோ பொழைச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். இது ரெண்டையும் பேர் பண்ணும்போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்?
1: எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து அவங்க மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து கற்றுட்டு போன அந்த ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணுங்க இல்லாமல் அவங்க 4 பேருக்கு இங்கே போங்க, இந்த அக்கா அவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட போனீங்கன்னா இன்னும் வந்து இதாகும்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக வந்த பல பேர் என்கிட்ட இருக்காங்க. பல பேர் கற்றுட்டு இன்றைக்கி எங்கே பார்த்தாலுமே சரி, நீங்கள் தான் எங்களுக்கு குரு, அக்கா உங்களால தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்.
0: இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாருக்காவது இந்த தையர் கலையை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்களா?
1: ஃபேமிலியில் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து 4 பொண்ணு 2 பேர் டைலரு, மச்சினா ஒய்ஃபு டைலரு. மேக்ஸிமம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு எல்லாருமே ஒரு மாதிரி டைலர் தான், அவங்கவுங்க கற்றுட்டு இன்றைக்கி அவங்க எல்லாமே வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்றைக்கி கடை போட்டு 20 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து என்ன எப்படி சொல்கிறதுனாக்கா ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் ஒரு சொந்த காலில் இருந்து நான் வந்து ஒரு சுயதொழில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அதன் மூலமாக ஒரு இன்றைக்கி ஒரு 3 வீட்டுக்கு ஒரு ஓனராக இருக்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் போய் வளர்ந்துருக்கேன். ஸோ அதுக்கு காரணம் வந்து என்னோடய சுயதொழில் தான். அதனால் கட்டாயம் ஒவ்வொரு பெண்களுக்கும் சுயதொழில் கட்டாயம் அவசியம்.
0: அதாவது இன்னைக்கு சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை வந்து என்னுடைய எதிர்காலத்திற்காக என் குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்காக நான் வந்து ஒரு அசட் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா கடனை வாங்கி உடனே வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நேரம் நான் கடுமையாக உழைச்சேங்க, உழைச்சதுனால எனக்கான அந்த உயர்வு கிடைச்சிது, இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பெண்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய கான்ஃபிடென்ட்டோட உழைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய பொருளாதாரம் அவங்க தனிப்பட்ட பொருளாதாரம் மட்டுமல்ல குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் சேர்ந்து உயரும் அப்படிங்கிற ஆணித்தரமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க, தரமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன நேர்களே, இந்த வார பூவையர் நிகழ்ச்சியில் நம்ம வந்து திலகவதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவர்கள் வந்து தையர் கலையை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து தானும் கற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க படித்திருந்தாலும் படிக்கலைனாலும் அவங்க எப்படி வந்து ஒரு சுயதொழிலில் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சமூகத்தில் பெண்கள் வந்து வெளியே இறங்கி அவங்க ஒரு தொழில் தனிமையில் நின்று சொந்த காலில் நின்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது, நிறைய விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் பெண்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள முடியும், அவர்களுக்கான மன தைரியம் எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது குறித்து அடுத்த வாரமும்

0: நேரம் 2:55 25 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 11 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 10 சென்டிமீட்டர், காக்காச்சி 9 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு வால்பாறை சின்கொனா சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை பாலமூர் கொட்டாரம் களியல் குண்டாரணை கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி புத்தன் அணை திற்பரப்பு சிவலோகம் அடவி நயினார் கோவில் அணை அடையாமடை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு முள்ளங்கினா விளை பாபநாசம் நெய்யூர் சூரலக்கோடு கொளச்சல் மாம்பழத்துறையாறு ஆனைக்கிடங்கு மயிலாடி கன்னியாகுமரி சேர்வலாறு அணை பெரியாறு கோழிப்போர்விலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செங்கோட்டை திருத்துறைப்பூண்டி பூதப்பாண்டி திருப்பதிசாரம் திருப்பூண்டி தக்கலை ஆரல்வாய்மொழி ஒரத்தநாடு நாகர்கோவில் குழித்துறை முக்கூடல் அணை குருந்தன்கோடு இரண்யேல் மணிமுத்தாறு தேக்கடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கந்தர்வக்கோட்டை கன்னிமார் கடனா அணை வெட்டிக்காடு தலைஞாயிறு ராதாபுரம் கிருஷ்ணகிரி பொள்ளாச்சி தேவாலா விண்ட்வர்த் கருப்பாநதி அணை கன்னடியான் அணைக்கட்டு தென்காசி சிறுவாணி அடிவாரம் ஹோசூர் ராமநதி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஒரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கடலூர் மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை கரூர் திண்டுக்கல் நாகப்பட்டினம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39-40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் இருக்கும். சில இடங்களில் மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 21.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 3 மணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.
1: வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது காரணமாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பாலம் ரத்து செய்யப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் இது தொடர்பான 700 கோடி ரூபாய் ஊழல் குறித்து தாவேக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க ஆப்கானிஸ்தான் போராடி வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான பயிற்சி ஆட்டம் தொடங்குவது மழையினால் தாமதமாகியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 3:02. நேர்களை கேட்கலாம் ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை. நேர்களே, இன்றைக்கு ஒரு சொல் திரை இசை நிகழ்ச்சியில இடம்பெறும் சொல் வானம். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொண்டு வானம் என்ற சொல்ல விருப்ப பாடல்களை கேட்கறதுக்காக 9344-1001-01 என்ற எண்ணுக்கும், 8300-1901-01 என்ற எண்ணுக்கும் அழைத்து விருப்ப பாடல்களை கேட்கலாம். வானம் என்று தொடங்கும் பாடல்.

0: ஒழித்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துக்காக கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில். நேரம் 3:08. ஹலோ ஊட்டி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் திரை இசை வானம் என்று தொடங்கும் பாடல்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் எந்த காட்டு மணி பேசுங்கண்ணா.
0: வணக்கம் மணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம்ண்ணா.
0: சரிங்க, இன்னைக்கு என்ன பாட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு? வானம்
1: கண்டிப்பா
0: உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றிங்கண்ணா.

0: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி. ஒரு சொல் திரையை செய்தான் கேட்டுருக்கீங்க. வானம் என்று தொடங்கும் பாடல்களை தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 0423-29-66781 8300-0019-18 என்ற எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரத்தை பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொடுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: வணக்கம் ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வானம் என்று தொடங்கும் பாடல்.
1: ஆமா சார், ஒரு அருமையான பாடல், கூச்சம் படத்துல இருந்து பொன்வானிலே பூந்தோட்டமே என்ற பாடல்.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் அந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி சார்.

0: நிகழ்ச்சியில் அருமையான ஒரு பாடல் கேட்டோம். கூச்சம் திரைப்படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் அவர்களோட குரலில் கேட்டோம் அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 3:20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரைசை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்து நேரிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்.
0: வணக்கம் சத்யநாராயணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சத்யநாராயணன், சொல்லுங்க.
1: இன்னைக்கு படம் வந்து வெற்றி விழா, படம் வந்து வானம் என்ன அந்த படம்.
0: ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில கொடுத்துடலாம்.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரத்தை பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அடுத்த குள்ள வட்டம் பாசர் வீட்டிலிருந்து பாலசுப்ரமணியன்.
0: வணக்கம் பாலசுப்ரமணியம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு?
1: ஒரே வானம் ஒரே பூமி படத்துலேருந்து ஒரே வானம் ஒரே பூமி அந்த பாடல் கொடுத்துருக்கேன்.
0: ஓகே, கண்டிப்பாக கொடுத்துடலாம். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை. வானம் என்று தொடங்கக்கூடிய பாடல்களை தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம்.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஊட்டி பண்பலைக்கு வணக்கம்.
0: ம்,
1: நாமக்கல் மாவட்டம் பவானி.

0: பாவமணிப்பு திரைப்படத்துக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில் அந்த பாடல் கேட்டோம். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரை இசை, இடம்பெறும் சொல் வானம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரத்தை பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் உடுமலையிலிருந்து பராசக்தி பேசுறேன்.
0: வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு மனிதன் படத்திலிருந்து வானத்தை பார்த்தே பூமியை பார்த்து அந்த பாடல் போடுங்க.
0: ஓகேங்க, கண்டிப்பாக உங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி.

0: ஒளித்த பாடல் மனிதன் திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களோட குரலில் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 3:42 ஆகப்போகுது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரத்தை பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கேருந்து பேசுகிறீங்க
1: சார்? ஊட்டிலேருந்து ராஜ்குமார் சார்.
0: வணக்கம் ராஜ்குமார். இன்னைக்கு என்ன பாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க
1: சார்? நேற்றுக்கு கர்நாடக கார்டன்லேருந்து லைவ் ப்ரோக்ராம் பண்ணீங்க சார், நல்லா இருந்துச்சு.
0: நன்றி நன்றி ராஜ்குமார்.
1: எனக்கு வானம் மண்ணும் கட்டி கொண்டது இந்த பாடலுங்க. படம் வந்து காதல் மன்னன்.
0: ஓகேங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம் உங்களுக்காக, மற்ற எல்லா நேயர்களுக்காகவும். நம்ம நிகழ்ச்சி.
1: நன்றி நன்றி.

அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 3:47. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி, ஒரு சொல் திரைசை.

0: ரமணா திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய அந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் கிட்ட பேசிடலாம். யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கங்களுடன் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ராஜு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சகோதரமி.
0: சொல்லுங்க, என்ன பாடல்? வானம்.
1: எனக்கு எப்பம் பிரின்ஸ் குடும்பத்தாருக்கும், ஆர்ஜிஎஸ் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்தாருக்கும், மண்பலில் இணைந்திருக்கும் பாடல்களை கேட்டுக்கொண்ட அனைத்து அன்புலங்களுக்கும், அந்தி வானத்திலே ஒரு ஆசை புறா படம் அன்னை வயல்.
0: கண்டிப்பா உங்களுக்காக மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் கொடுத்துடலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி.

0: அணைவேல் திரைப்படத்துக்காக அந்த அருமையான பாடல் கேட்டோம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் இன்றைய நிகழ்ச்சியில் ஆங்கிலம் கலந்த சொற்களை நீங்கள் கொஞ்சம் தமிழ் படுத்தலாமே. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344909031 9342909031 8300019 29667 04681 இணைப்பெண்ணை சேர்த்து இந்த தொலைபேசி எண்களில் இந்த நிகழ்ச்சிக்கான பதில விளக்கத்தை அல்லது தமிழ் படுத்தி நீங்க பேசலாம். நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு முன்னால
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நிகழ்ச்சியின் முதல் உரையாடல் பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங் காலையில் எந்திரிச்ச உடனே மெசேஜ் பண்ணேன் டெலிஃபோனில். டெலிஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணும்போது கால் வந்தது. அந்த காலை குவிட் பண்ணிவிட்டு அந்த மெசேஜை பார்த்துட்டு உடனே நான் அந்த காலுக்கு மறுபடியும் நான் ரிப்ளை பண்ணேன். இதை நீங்கள் தமிழ் படுத்தி பேசலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னால் ஒரு பாடல்.

0: நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் எதிரும் புதிரும் வார்த்தைகளை தமிழ்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே டெலிஃபோன் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, மறுபடியும் இன்னொரு முறை நோட் பண்ணிக்கோங்க. 9344901018, 9342901018, 8300191018, 2966781, அதோட கோட் நம்பர் 0423. இப்போ இதற்கான க்வெஸ்சன் நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சியில நேர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: இப்போ உங்களுக்கான, உங்களுடைய வால்யூம் கொஞ்சம் கம்மியா வைங்க.
1: டோர் வந்துட்டோம் மேடம்.
0: சரி, ஓகே. காலையில எந்திரிச்ச உடனே மார்னிங் மெசேஜ் டைப் பண்ணிட்டு இருக்கும் போது டெலிஃபோன் கால் வந்தது. அந்த காலை கட் பண்ணிட்டு மெசேஜை டைப் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் டெலிஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்தேன்.
1: காலையில் எழுந்தவுடன் தொலைபேசியில் எனக்கு அழைப்பு வந்தது. அதை நான் கைபேசியில் குறுஞ்செய்து அனுப்பினேன்.
0: சரி, ஓகே, இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம். தொடர்பு கொண்டு பேசினதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஹலோ,
2: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்,
2: வேலூரே
0: பயங்கரம் வெயில் தான். அது வெயில் ஊர் அப்படிங்கறதுதான் பின்னால வேலூர்னு வந்தது இல்லையா?
2: கண்டிப்பா உண்மைதான்.
0: சரி, ஊட்டிலானா நல்ல மழைதான்.
2: எனக்கு எவ்ளோ உள்வாங்கிக்க முடியுதோ அதை சொல்லிடுறேன். காலையில எழுந்த உடனே, காலையில் எழுந்தவுடன் தொலைபேசி அழைப்பு எனக்கு வந்தது. கைபேசியில் நான் தட்டச்சு செய்து அவருக்கு செய்தி அனுப்பலாம் என்று

0: இருந்தும் தொலைபேசியில் அழைப்பு வந்தவுடன் அதை விடுத்து சற்று இடைவெளி எடுத்துக்கொண்டு தட்டச்சு செய்து செய்தியை அனுப்பிவிட்டு பிறகு என்னுடைய தொலைபேசியை எடுத்து நான் உரையாடினேன்.
1: வெரி குட்.
0: அந்த சாராம்சம் வந்துருச்சு இல்லையா?
1: வந்துருச்சு வந்துருச்சு. நல்லா நல்லா உள்வாங்கிக்கிறீங்க. அதாவது ஒரு மொழியோடைய ஆழம் அப்படிங்கறது வந்து அது எந்த அளவுக்கு அந்த மொழியோட சாராம்சத்தை உள்வாங்கிக்கிறோம் அது அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் மொழியை. மொழியை வந்து இப்போ ஒரு ஆங்கிலமே இருக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு மொழி இருக்கு அப்படின்னா அந்த மொழிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுலதான் அதுல நம்ம உள்வாங்கிட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சதுக்கு வந்து அந்த மொழிய மாத்திக்க முடியாது. அந்த மொழியோடைய உணர்வுல நம்ம நம்மளுடைய அந்த உள்வாங்கும் தன்மையை அது நம்ம
0: வளர்த்துக்கணும். அது உண்மைதான்.
1: அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி தொடர்பு கொண்டு பேசினதுக்காக நன்றி. இப்ப உங்களுக்கு ஒரு அருமையான அழகான பாடல் கிழக்கு வாசல் பாடல்.

0: அடுத்த ஒரு நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க, நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயில்பாளையத்திலிருந்து பேசுறேன்.
0: சரி, சொல்லுங்க. நான் இப்ப சில வார்த்தைகளை சொல்றேன், அதை நீங்க சுத்தமா தமிழ் படுத்தி சொல்லணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம்.
1: இன்னைக்கு
0: நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப டஃபா இருந்தது, அதனால வெளியில இருந்து சில நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நான் பண்ணிட்டேன். சொல்லுங்க.
1: நான் தேருக்கு தயாரும் பொழுது தேர்வு தவிர ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கு மேல தெரியும்.
0: நான் இன்னைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது, அதனால இன்னைக்கு வெளியில இருந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஃபேண்டாஸ்டிக்கா அந்த நோட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்.
1: நான் தேர்வுக்கு தயாராகும் பொழுது மிகவும் கடினமாக இருந்தது தேர்வு தாள். அதை நான் வெளியிருந்து செய்தி சேகரித்து தயார் பண்ணி கொண்டேன்.
0: அது ஃபண்டாஸ்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதை அருமையாக தயார் பண்ணிட்டேன், அதை சொல்லணும்ல.
1: ஆமாங்க, அருமை.
0: சரி, எப்படியோ முயற்சி பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: நேர்களை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம், சாமுண்டி படத்திலிருந்து.

0: ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெளிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெளிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வர்றாங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்னோடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதுதான் கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாத்திட்டு ரொம்ப அப்டேட்டடா ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுல இருந்து யோசிச்சு பார்த்திருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோ எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதாவது பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்ப அந்த வயசுல ஒரு பயத்துல நம்ம அது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோல. திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு சுப்பிரமணியம்

இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ பிளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் கொண்டே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கொஞ்சம் தமிழ் பேசுங்கள், ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. நேயர்கள் தொலைபேசி இணைப்பு கிடைக்காததால்

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
1: நேயர்களே, இன்று உலக பெருங்கடல்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. 1992 ஆண்டில் ரியோவில் உள்ள புவிசார் மாநாட்டில் இந்நாள் முன்மொழியப்பட்டது. 2008 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் அதிகாரப்பூர்வமாக இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. கடல் வளங்கள் மற்றும் கடல்களின் பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வை இந்நாள் ஏற்படுத்துகிறது. நீர் வாழ்வியல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் கழிவுகளின் பாதுகாப்பு ஆகியவற்றை பேசும் நாள் இந்நாள். நீலப்பரப்பின் அதிசயம், உயிரினங்களின் சங்கமம், பெருங்கடல்களை பாதுகாப்போம், புவியின் சுவாசத்தை நிலைநிறுத்துவோம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்றைய நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு தொலைபேசி இணைப்பு சரியாக அமையாததால் நிகழ்ச்சிக்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். வண்ண வண்ண பூக்கள் படத்துக்காக பாடல்.

மாலை கண்ணுங்கள் மாம்பழ வண்ணங்கள் தாமரை மொட்டுக்கள் சந்தோஷம் உண்டாகுது. மல்லிகப்பூ வாசத்திலே வந்தே

தாராமல் எங்குகிறேன் அஞ்சாமல் கொஞ்சம் நீயே அச்சாரந்தாரே ரத்தனகம் பழச்சித்திரமே நீயில் முத்திரை தந்திடம் எத்தைய போடட்டுமா மல்லிகப்பு வாசத்திலே ஒன்ன மல்லு கட்ட தோணுதடி செங்கரும்பு அங்கங்கட கண்ணரண்டும் நின்று விட பார்க்குதடி கண்ணிய போட்டதும் கண்ணிய பார்த்ததும் எண்ணங்கட்டாவிய எங்க

0: நேர்களை இடையில் ஏற்பட்ட தொலைபேசி வழி நிகழ்ச்சியினால் தொலைபேசியில் ஏற்பட்ட அந்த சிறு கோளாறுனால தொலைபேசி இணைப்பு சரியாக கிடைக்கல. பங்கு கொண்ட நேயர்கள் எல்லாருக்கும் நேயர்கள் சார்பாக நிலையத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய எதிரும் புதிரும் ஒரு நிமிடம் தமிழ் பேசுங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.
2: नमस्कार, ये आकाशवाणी है। 9 दशक यानी 90 साल जब टीवी का पर्दा कोरा था और इंटरनेट एक सपना, तब धुन की इस लहर ने भारत के हर घर में अपनी जगह बनाई। क्रिकेट के रोमांचक आंखों देखे हाल से लेकर
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
4: சுருக்கம் வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 17 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 5:02. நேர்களின் கேட்கலாம் பொன்மாலை பொழுது வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஒழித்த பாடல் நான் வாழ வைப்பேன் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்களோட குரல்ல ஒலுக்கி கேட்டோம். நேரிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது, வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஒழித்த பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் அவர்களோட குரல்ல, இளையராஜா அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல அந்த பாடல் கேட்டோம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது, வாடா மலர், நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு.

0: பிரியா திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

மனம் இருக்கு. ஆசைமுகம் திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டோம். கேட்ட பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 29 நிமிடம் 10 நொடி. குறள் அமுதம்.

0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
1: மிகழ்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னாறிவினவர்.
0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
2: இசையோடு பொருளோடு குறள் அமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30. இப்பொழுது கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி.

0: சீர்திருத்தங்கள் காரணமா நாம பல்வேறு துறைகள்ல பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம், மாற்றங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிதித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் அந்த துறைக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கு காரணமாகவும் அடிப்படையாகவும் அமைந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த நிதித்துறையில கடந்த 12 ஆண்டுகள்ல மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான மாற்றங்கள் சீர்திருத்த நடவடிக்கை என்ன சார்?
1: முதல்ல ஆதார் கார்டை எடுத்துக்கலாம். ஆதார் கார்டு இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஓட்டுநர் உரிமம் நம்ம அல்லது பேன் சொல்லக்கூடிய வருமான வரித்துறையின் நிரந்தர கணக்கு எண், பள்ளிக்கூடத்தில் பிளஸ் டூ முடிச்சது அல்லது எஸ்எஸ்எல்சி முடிச்ச சான்றிதழ், இப்படி ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கும். அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்று ஆதார் கார்டு கொண்டு வரப்பட்டது. அதில் அனைத்து நபர்களுக்கும் ஒரு பிரத்யேக எண் கொடுக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் அடிப்படையே பணம் தான், நிதி தான் அடிப்படை. அந்த நிதி நேரடியாக பணமாக தெரியலாம் அல்லது பண்டமாற்று முறையாகவும் இருக்கலாம். இப்ப கிராமப்புறத்தில் ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முட்டையை கொடுத்து அவர்கள் வீட்டிலிருந்து பசும்பாலை வாங்கி கொண்டால் அதுவும் பொருளாதாரம் தான். அங்க பணம் இன்வால்வ் ஆகல, ஆனால் பண பரிவர்த்தனை மறைமுகமாக பண்டமாற்று முறையாக நடந்திருக்கிறது. அப்ப பொருளாதாரத்தில் அடிப்படைங்கிறதே பணம் தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். இதுல ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஆதார். ஆதார் வந்தபொழுது ஒரு நபருடைய தனிப்பட்ட விவரங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு தெரிய வேண்டும் என்பதற்கு சில கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டாங்க. சட்டுன்னு ஒருத்தர் போய் இன்னொருத்தருடைய ஆதாரனுடைய முழு விவரங்களையும் அறிய முடியாது. ஆனால் ஆதார் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு பயன்பட்டது. எந்த இடத்திற்கு போனாலும் ஆதார் கொடுத்து விட்டால் அங்கு நமக்கு நம்பிக்கையை பெற்றுவிட முடிகிறது. அதனால் பொருளாதார அடிப்படைக்கு அதனுடைய முதற் புள்ளியாக இருந்தது ஆதார் என்று நாம் சொல்லலாம். ஒரு குழந்தை மருத்துவமனையில் பிறக்கின்ற பொழுது அந்த மருத்துவமனை, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய நகராட்சிக்கோ ஊராட்சிக்கோ பஞ்சாயத்துக்கோ குழந்தை பிறந்திருக்கக்கூடிய விவரத்தை தெரிவிச்சிடுறாங்க. அதற்கு முன்னாலேயே மாநில அரசுகள் ஒரு தாய்மை எய்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் விவரத்தை பெற்று விடுகிறார்கள். அப்ப அவங்களுடைய ஆதாரம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இந்த 3 மாத கர்ப்பிணி 6 மாத கர்ப்பிணி என்கின்ற பொழுது அந்த ஆதார் எண்ணை வைத்து அவர்களுக்கு சில சலுகைகளும் சில உதவிகளையும் செய்யறாங்க. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பரை கொடுத்துடுறாங்க உடனே. அதனால் பிறந்த குழந்தை இந்த நாட்டினுடைய பிரஜையாக ஆகிவிடுகிறது. குழந்தையினுடைய தேக ஆரோக்கியத்திற்கு உண்டானது, குழந்தைக்கு உண்டான சலுகை தொகை எல்லாமே ஆதார் எண்ணை அடிப்படையாக வைத்து வருகிறது. அதனால பொருளாதார முன்னேற்றத்தில் ஆதாரனுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. மேலை நாடுகள்லாம் சோசியல் செக்யூரிட்டி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க, சமூக அடையாள அல்லது பாதுகாப்பு எண் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். அதற்கு நிகராக இது வந்திருக்கிறது. ஒரு அரசுக்கு இதனால் என்ன நன்மை ஏற்படுகிறதுனா, மறைந்தவர்களுடைய ஆதாரை நீக்கிடுறாங்க, பிறந்தவர்களுடைய ஆதார் என்ன சேர்க்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய இன்றைய ஜனத்தொகை என்ன எவ்வளவு என்பதை தீர்மானிப்பதற்கு இது பயன்படுகிறது. ஏன்னா ஜனத்தொகையை அடிப்படையாக வச்சுதானே நாட்டினுடைய நிதி நிலையை நம்ம பராமரிக்க முடியும். அதனால் ஆதாரை முதற் புள்ளியாக நாம வைத்துக் கொள்ளலாம்.
0: ஓகே சார், ஆதார் அடையாள ஆவணமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அடையாளத்தை நிறுவ வேண்டிய பல இடங்கள்ல ஆதார் எண் முக்கியமா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியுது. முக்கிய சீர்திருத்த நடவடிக்கையில ஆதார் முதன்மையா இருக்கு அப்படிங்கும்போது மத்திய அரசு மேற்கொள்ளும் பல்வேறு நிதிசார் நடவடிக்கைகளுக்கு ஆதார் அடிப்படையாக உள்ள நிலையில் ஆதாரின் பங்களிப்பு குறித்து சொல்லுங்க சார்.
1: ஆதாரனுடைய பங்களிப்பு, இப்ப நான் ஒரு தனி நபராக இருக்கிறேன், எனக்கு அரசனுடைய மருத்துவ காப்பீடு வேணும். இப்ப நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஆதார் வருகிறது. மருத்துவ காப்பீடு என்பது நான் ஒரு மருத்துவமனைக்கு சென்று அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அரசு, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அந்த அட்டைக்கு ஏற்றாற்போல் என்ன சிகிச்சை கொடுத்தார்களோ அதற்கு பணத்தை அனுப்பிடுறாங்க. அப்ப பண பரிவர்த்தனைக்கும் எனக்கு அரசு தரக்கூடிய ஒரு நிதி உதவி

0: பள்ளிக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் சேர்ற போது ஆதார், அரசு அதற்காக ஏதாவது சலுகை தொகையோ உதவித்தொகையோ கொடுக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, கல்வி உதவித்தொகை கொடுக்குதுன்னா அதுக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. இதில் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அந்த குழந்தையினுடைய ஆதாரோடு இந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய ஆதாரையும் சேர்த்து கொள்கிறார்கள். இதனால் எந்த இடத்துக்கு போனாலும் நிதியை கொடுக்கவோ அல்லது நிதியை பெறவோ ஆதார் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இது அரசு இவ்வளவு தொகை தேவைப்படும் என்று நிர்ணயிப்பதற்கு பயன்படுகிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. பொருளாதாரத்தில் ஒரு வரியை நம்ம போட்டுடலாம், ஆனால் அந்த வரியின் மூலமாக வசூலாகிற தொகையை எந்த இடத்திற்கு நாம் கொடுக்கிறோம், எத்தனை பேர் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு பயணப்படுகிறார்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதார் என்னென்ன, ஒரு ஊரில் ஒரு நபர் இருக்கிறார், அவர் வேறு ஊருக்கு மாறுகிறார், மாறுகிற போது இந்த ஆதாரனுடைய விலாசத்தை மாற்றினால் அவருடைய மற்ற பொருள்களை எல்லாம், மற்ற அரசிடமிருந்து பெறக்கூடிய வசதிகளை எல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு ஆதார் பயன்படுகிறது. அது தொகையாகவும் இருக்கலாம், ஒரு சலுகையாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக கேஸ் கனெக்ஷன், முன்னாடியெல்லாம் கேஸ் கனெக்ஷன் அடிப்படையாக வச்சு தான் மற்ற எல்லாமே. இப்பொழுது ஆதாரை உள்ளூரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போனோமானா, நான் இந்த இடத்திற்கு குடி வந்திருக்கிறேன், இந்த இடத்திற்கு வாடகைக்கு குடியிருக்கிறேன் என்பதை நான் டிக்ளேர் பண்ற பொழுது அவங்க ஆதாரில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எனக்கு புதிய ஆதாரம் கொடுத்துட்றாங்க. அதை வைத்துக்கொண்டு நான் எல்லா விதமான சலுகைகளையும் எல்லா விதமான திட்டங்களின் மூலமாக கிடக்கூடிய தொகைகளையும் பெற முடியும்.
1: ஓகே சார், அரசோட மானியங்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்களை தடையின்றி பெறுவதற்கு ஆதார் என் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆதார் எந்த அளவிற்கு தனி மனிதரின் நிதி மேன்மைக்கு உதவுது சார்?
0: ஒரு ஆதார் மூலமாக எனக்கு அரசு உதவித்தொகை தந்தாலும் சரி, நான் ஒரு இடத்தில் கடன் வசதி பெற்றாலும் சரி, அல்லது என்னுடைய ஆதார் சம்பந்தப்பட்ட என்னுடைய சேமிப்பாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ஆதாரை அடிப்படையாக வைத்து லிங்க் பண்ணுது. நான் வங்கியில் கணக்கு தொடங்கினா ஒரு 10-15 வங்கிகள் இருக்கின்றன, நான் எதில் வேணும்னாலும் தொடங்கலாம், அதற்கு அடிப்படையான ஒரு எண்ணம் கொண்டு வர முடியாது. ஆனால் என்னுடைய ஆதாரோடு அது சேருகின்ற பொழுது, எல்லோருமே வருமான வரி கட்டுவதில்லை, வருமான வரி கட்டுவதற்கு அதற்குண்டான நிரந்தர கணக்கு எண், பேன் சொல்லக்கூடிய பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இருக்காது, ஆனால் எல்லாருக்கும் ஆதார் இருக்கிறது. ஆதலால் நான் ஒரு இடத்தில் போய் பணத்தை சேமிக்கின்ற பொழுது அவங்க கணக்கை தொடங்கிறதுக்கே என்னுடைய ஆதாரம் தான் கேட்கிறாங்க. அது என்னுடைய புகைப்படம், நம்முடைய ஐரிஸ் சொல்லுவாங்க, கண்ணில் இருக்கிற அந்த கருவை எடுத்துக் கொள்வதற்காக நம்முடைய விரல் ரேகைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இவையெல்லாம் அந்த இடத்தில் ஆதாரமாக இருப்பதுனால் வங்கியில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, ஒரு காலத்தில் என்னை நான் நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, நான் தான் என்பதை நிரூபிப்பதற்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இப்போ ஆதார் இருப்பதனால் இந்த சிரமமே எனக்கு இல்லை. ஆதாரை அடிப்படையாக வைத்து முகம் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கு ஒரு விடுதியிலே தங்க விரும்புகிறேன், அந்த இடத்துல என்னுடைய ஆதாரை எடுத்துக்கொண்டு என்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு என்னை எங்கே தங்க வைக்கிறார்கள். இப்படி ஒரு அடையாளம் மட்டுமல்ல, நம்பிக்கைக்கு உண்டான ஒரு அடையாள அட்டையாகவும் அது இருக்கிறது. அதனால் ஆதார் தான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. அமெரிக்காவிலெல்லாம் சோசியல் செக்யூரிட்டி நம்பரை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் இந்த வருடத்தில் 60 வயதை தாண்டுவார்கள், ஏன்னா 60 வயதை தாண்டியவர்களுக்கு அரசாங்கம் அங்கே வயது மூப்பு மானிய தொகை ஒன்று கொடுப்பாங்க. அதை திட்டமிடுவதற்கு ஆதார் தேவைப்படுகிறது. அதனால நிதியை திட்டமிடுவதற்கு ஆதார் இங்கே தேவைப்படுகிறது, அங்க சோசியல் செக்யூரிட்டி மாதிரி. இது எதிர்காலத்தில் இன்னும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும்.
1: ஓகே சார், மத்திய அரசின் நிதி சீர்திருத்தத்துல ஆதார் எந்த அளவு பங்கு வகிக்குதுன்னு, தனி மனிதனோட நிதி மேம்பாட்டுக்கு அது எப்படி பயன்படுதுன்னு அப்படின்னு சொன்னீங்க. இதையொட்டி நிதி சீர்திருத்தத்துல முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் குறித்து சொல்லுங்க சார்.
0: பொருளாதாரத்துல இது ஒரு பெரிய தாவல் அப்படின்னு நாம சொல்லலாம். ஜன்தன் வருவதற்கு முன் என்ன இருந்தது, 1960s, 70s, 80s எடுத்தீங்கன்னா, ஒரு வங்கியில நான் கணக்கு தொடங்கணும்னா எனக்கு ஆதாரபூர்வமாக சில விஷயங்கள் இருக்கலாம், பள்ளி சான்றிதழ் இருக்கலாம், பேன் இருக்கலாம், ஆனா நான் போய் ஒரு கணக்கு தொடங்கிட முடியாது. அப்பொழுதெல்லாம் ஒரு சிறு சேமிப்பு கணக்கை அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில தொடங்கணும்னா இன்னொரு சிறு சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர் என்னை அறிமுகம் செய்ய வேண்டும். ஜன்தன் வந்தவுடன் 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, ஆதாரை அடிப்படையாக வைத்துக் கொள்வது. ஒரு கணக்கை ஒரு வங்கி அதை நிர்வகிப்பதற்கு கொஞ்சம் செலவாகும். ஒரு கணக்கை நான் நோட்டு புத்தகத்தில் வைத்துக் கொள்வதோ அல்லது கணினியில் வைப்பதற்கோ ஒரு செலவு இருக்கும். இந்த செலவுக்காக அவரிடமிருந்து ஒரு தொகையை வசூலிப்பார்கள். உங்க கணக்கை மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க ஒரு 5 ரூபாய் ஒரு வருடத்துக்கு கொடுக்கணும்னு. ஜன்தன் அதையும் நிராகரித்தது. ஒரு நபர் பேனை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, ஆதார் கார்டை கொடுத்து கணக்கை தொடங்கலாம். அடிப்படை பணமாக சிறு சேமிப்பு கணக்கிலேயே ஒரு சில மேலை நாட்டு வங்கிகள்ல 1 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் என்று தொகை உண்டு. இங்கு பூஜ்ய தொகை. ஆனால் ஜன்தனில் ஆதாரை வைத்துக் கொண்டு தொடங்கலாம். எனக்கு எந்த தொகையையும் நான் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்ச சேமிப்பு தொகை என்று எதுவுமே கிடையாது. 0 பேலன்ஸ். பினான்சியல் இன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய நிதி சார்ந்த அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஜன்தன் என்பது மிகப்பெரிய தாவல். மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசும் சரி, தனிநபருக்கு மானிய தொகையாக இருக்கலாம், உதவித்தொகையாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எல்லாமே உடனடியாக அந்த கணக்கில் வரவு வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது.
1: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் ஏழை மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வாழ்க்கையில எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு?
0: இப்போ ஒரு வங்கியில ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு சுய உதவி குழுன்னு அமைக்கிறாங்க. அதற்கு அடையாளம் ஆதார். நம்ம முதல்ல பேசினது ஆதார் அட்டைக்கு அடுத்ததாக அவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியான ஒரு வங்கி கணக்கு. அதனோடு சேர்ந்து இந்த சுய உதவி குழுவுக்கு ஒரு பொதுவான ஒரு கணக்கு ஒன்று தொடங்குவார்கள். அப்படி தொடங்குகின்ற பொழுது 20 பேர் சேர்ந்து வருகின்ற பொழுது ஒரு வங்கி மேலாளர், 20 பேர் இருக்காங்க, ஒரு நல்ல வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு தொகையை உடனடியாக கொடுக்கிறார். அந்த தொகையை அந்த பொது கணக்கிலே வரவு வைக்கிறார்கள். அதுல ஒரு வியாபாரம் நடக்கிறது, அதுல லாபம் வருகிறது, லாபத்தை தனிநபர் கணக்கில் கொண்டு போய் வைப்பாங்க. கிராமப்புறங்களிலே சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க. மேலை நாடுகளில் அதை எக் மணின்னு சொல்லுவாங்க. சிறுவாட்டு பணம் என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உபரியாக இருக்கும் பொருளை அதை விற்பதன் மூலமாக கிடைக்கின்ற பணம். எக் மணி என்று ஏன் வந்தது? வீட்டில் இருக்கக்கூடிய கோழி முட்டையிடுகின்ற பொழுது தமக்கு போக மற்றவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து பணமாக வாங்கிக் கொள்வது. இதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு மாடு இருக்கிறது என்றால் சாணம் இருக்கும், அதன் மூலமாக வரட்டி தயார் செய்வார்கள். தேவையானவர்களிடம் விற்று பணம் பெறும். இந்த பணத்தை எல்லாம் அவர்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியாத சூழல்கள் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இந்த வங்கியில கொண்டு போட முடியும். ஒரு வங்கியில பணம் சேர்ந்தவுடன் அது மிக எளிமையாக அவர்களுடைய பொருளாதார மேன்மைக்கு உதவி செய்யும். ஒரு உதாரணத்தை, பிராக்டிக்கலா நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய அரசு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் 1000 பேரோ 2000 பேரோ வேலை செய்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த ஒரு வங்கி மேலாளர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பு, அந்த அரசு துறையினுடைய தலைமை பொறுப்புக்கு சென்று, உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் தருகிறீர்கள், அதை நாங்கள் எங்களுடைய கணக்கின் மூலமாக அவர்களுக்கு தருகிறோம், எல்லாருக்கும் ஒரு கணக்கு ஓபன் பண்றோம். நான் சொல்றது பழைய கதை, ஜந்தன்லாம் வரத்துக்கு முன்னாடி. அவர்கள்ட்ட என்ன ஒரு கோரிக்கை வைத்தார்கள் ஊழியர்களிடம், உங்களுடைய சம்பளம் 500, 1000, 1500. 500 இருப்பவர் மாதம் 10 ரூபாய் தொடர் வைப்பு நிதியில வைப்பார். தொடர் வைப்பு திட்டம்னா ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு, மாதம் 10 ரூபாய் கட்டுறது. 1000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவருக்கு 20 ரூபாய், அதற்கு மேல அதிகமா இருக்கிறவங்களுக்கு 30 ரூபாய். ஒரு வருடம் சேமிப்பு நடந்தது, 120 ரூபாய் சேமிப்பு. 120 ரூபாய்க்கு ஒரு வட்டி போட்டு 135 ரூபாய் கொடுக்கிறார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்கின்ற பொழுது, இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறதே, நமக்கு அறியாம ஒரு 120 ரூபாய் சேமிச்சிருந்தோம் போயிட்டு, இதை அப்படியே நிரந்தர வைப்பு நிதியாக, பிக்சட் டெபாசிட்டாக போடுங்கன்றாங்க. ஒரு 10 வருடத்தில் அந்த 1000 ஊழியர்களினுடைய குடும்பத்திலும் சேமிப்பு உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் ஜன்தன் வரத்துக்கு முன்னாடி. இப்ப ஜன்தன் இருந்து சிறுவாட்டு பணமும் இந்த கணக்கில் வந்து, சுய உதவி குழு கிடைத்த பணமும் இதற்குள்ளே சென்று, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்தால் எதிர்காலத்திற்குன்றான பொருளாதார பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் மறைமுகமாக, பிராக்டிக்கலா சேமிப்பு நடந்ததற்கு பிறகு அந்த ஹேபிட் நமக்கு வந்துடும். பழக்கத்திற்குள் நம் வந்து விடுவோம். ஆனா சேமிப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது நடக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. திரு விஷயங்களில் தான் சேமிக்கவே முடியும். பழங்காலத்தில் வாழ்க்கை முறையில் அது இருந்தது. இப்பொழுது நமக்கு ஒரு வங்கி என்கின்ற ஒன்று வந்தவுடன் இந்த இரண்டு வழிமுறைகளின் மூலமாகவும் ஆதார் கார்டு மூலமாகவும் ஜன்தன் மூலமாகவும் இது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது.
1: ஓகே சார், மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார பலத்தை தருது இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் அப்படிங்கறத சொன்னீங்க சார். இந்த நேரடி நிதி பரிமாற்றம் வெற்றியடைய இந்த ஜன்தன் திட்டம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது சார்?
0: என்னுடைய கணக்கிலிருந்து என்னுடைய உறவினர் ஒருவருடைய கணக்கிற்கு நான் 1000 ரூபாய் அனுப்ப விரும்புகிறேன். அதை வந்து டிராப்ட்னு சொல்லுவாங்க, பே ஆர்டர்னு சொல்லுவாங்க, மெயில் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, எம்டினு சொல்லுவாங்க. அதுக்கு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு 5 ரூபாய் வங்கி கொடுக்கணும், ஒரு படிவத்தை நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், பூர்த்தி செய்து கொடுக்கணும். ஜன்தன்ல இந்த பரிமாற்ற பணத்தை அரசே ஏற்றுக்கொள்கிறது. அது கணினி மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் நடப்பதனால் உடனடியாக நடந்து விடுகிறது. யாருக்கு போய் பணம் சேர வேண்டுமோ அந்த தொடர்பு சரியாக இல்லை என்றால் அந்த பணம் அங்கு போய் விழாது, ஒரு கணக்குக்குள்ள போய் அது விழுந்துடாது. அது இந்த எண் இந்த பெயர் இருந்தால்தான் அதுல போய் விழும். அப்ப ஒரு மத்திய அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பணம் தர வேண்டும் என்றால் அது உடனடியாக செய்துவிட முடிகிறது. இப்ப எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வருவதாக நாம் வைத்துக் கொள்வோம். உரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு மானியம் தருகிறோம், உரத்தை நீங்கள் போட்டு விடுங்கள், மானியத்தை நாங்கள் பிறகு தருகிறோம் என்று சொன்னால் இந்த மானிய தொகையும் உடனடியாக பரிமாற்றம் செய்வதற்கு நமக்கு வசதி ஏற்பட்டுவிட்டது. ஆகையால் ஜன்தன்னாக இருந்தாலும் சரி, ஆதாராக இருந்தாலும் சரி, கணக்கில் பரிவர்த்தனை செய்வதற்கு நேரடியாக நம்மிடம் எந்த தொகையையும் பெறாமல் நம்முடைய கணக்கிற்கு வந்து சேர்கிறது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதியாக இருக்கிறது.
1: இப்ப இந்த வங்கி கணக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு இந்த ஜன்தன் திட்டம் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு எந்த அளவு உதவியா இருந்தது? அரசு திட்டங்களின் பலன்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்று சேர வழிவகை ஏற்பட்டதன் மூலம் கிடைத்த பலன் என்னென்ன சார்?
0: ஒரு வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில இந்த விலாசத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக கணக்கு தொடங்கிவிடலாம். ஒரு இடத்தில் ஒரு கணக்கை தொடங்கியவர் இன்னொரு இடத்தில் ஜன்தனுக்கு தொடங்க முடியாது, அப்படி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதுல போட்ட உடனே வந்துடும். நான் ஜன்தனில் ஒரு கணக்கு வைத்திருக்கலாம், எனக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக நான் ஒரு கணக்கை வைத்திருக்கலாம், அது சாதாரண கணக்கு. ஆனால் ஜன்தன் கணக்கு தான் அரசனுடைய நிதி உதவிக்கு நேரடியாக பலன் பெறக்கூடிய ஒன்று. இது உடனே ரெக்கக்னைஸ் ஆயிடும், யார் யாருக்கெல்லாம் நான் இந்த தொகையை கடக்கணும்னு இந்த ஜன்தன்ல இந்த கேட்டகரி வந்துடும். ஜந்தன்லேயே பல பிரிவுகளை கொண்டு வந்து விட்டார்கள். ஆண் பெண் திருமணமானவர் இல்லை என்று நம்ம ஒரு பிரிவை கொண்டு வர முடியும். குழந்தை பெற்று இருக்கக்கூடியவர் என்றால் ஒரு குழந்தைக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னா தாய்க்கோ தந்தைக்கோ கொடுக்க முடியும். இப்படி தன் வீட்டு அருகிலே 1 கிலோமீட்டருக்குள்ளேயே வங்கிகள் வந்துவிட்டன. கிராமப்புறங்களில் வங்கி பெருகிவிட்டன. ஜந்தனனுடைய ஒரு தாக்கம் என்பது அஞ்சல் துறையின் மூலமாகவும் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இன்னமும் அவர்களை சென்று கூடுதலாக அடையக்கூடிய வாய்ப்புகளை பெற இருக்கிறது. மேலும் விவசாயத்திற்கு உண்டான தங்க நகை கடன் வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு பிரியாரிட்டி செக்டர் லோன் ஒன்று உண்டு, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர்களுக்கு வழக்கமாக 10% வட்டி என்றால் அவர்களுக்கு 6% தான். இந்த 6% அவர்கள் பெறுவதற்கு அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகவே ஜன்தன் நமக்கு பயன்படுகிறது. தனியாக ஒரு பெரிய ஆதாரம் தேவைப்படாது. ஜன்தன் கணக்கு அவர்களுக்கு இருக்கிறது என்றாலேயே, ஏன்னா ஜன்தன் கணக்கில் இருக்கிறவர்களுடைய நிலை நமக்கு தெரியும். அதன் மூலமாக டிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரத்யேக வட்டி விகிதம், அதை கொடுப்பதற்கும் பயன் தருகிறது.
1: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் மூலமா ஏராளமான அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியா ஏழை மக்களின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைவதை இது உறுதி செய்து, மேலும் இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறதும் சொன்னீங்க சார். அடுத்ததா இந்த யூபிஐ நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வளர்ச்சியில யூபிஐ ஏற்படுத்திய மாற்றம் என்ன சார்?
0: யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பல நாடுகள்ல இது தனித்தனியா இருக்கு. யூபிஐனுடைய மிக முக்கியமான கூறு 2017 வாக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அமைப்பு உருவாக்கி

0: ஒரு பேஸ். இதன் மூலமாக ஒரு ரூபாயிலிருந்து பல கோடி ரூபாய் வரை பரிமாற்றம் செய்வதற்கு பல்வேறு தளங்களை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். சோ அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுல மற்றவர்கள் எல்லாம் பங்கேற்கிறார்கள். இப்ப நம்ம தனியார்லாம் அதற்குள்ள பங்கேற்று எங்கள் மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதன் மூலம் அரசுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய பலன், தனி நபருக்கு கிடைக்கக்கூடிய பலன், மிக எளிதாக ஒருவர் பணத்தை செலுத்த முடிகிறது. ஒரு கடையில போய் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் 20 ரூபாயை உடனடியாக அந்த கடைக்கு செலுத்தும் வாய்ப்பு நமக்கு கிடைத்து விட்டது. அரசுக்கு 20 ரூபாய் நோட்டை அச்சிட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. அது ஒரு மறைமுக சேமிப்பு. ஏன்னா ஒரு நாணயத்தாள் அவ்வளவு எளிதாக அடித்து விட முடியாது, அதற்கு மதிப்பு கூடுதலாக இருக்கும். அதுக்கு ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 5 ரூபாய் நாணயம்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்துல ஒரு உலோகம் இருக்கிறது, ஒரு அலாய்னு சொல்லக்கூடிய 2 உலோகங்களின் கலவை இருக்கிறது. அது 3 ரூபாய் அதனுடைய மதிப்புன்னு வச்சுக்கோங்க. 5 ரூபாய் நாணயம் உருவாக்கப்பட்டிருப்பது 3 ரூபாய் உலோக கலவை, அதுக்கு ஃபியட் மணின்னு பேர். 3 ரூபாய் தான் அதுக்கு மதிப்பு, ஆனால் நம்ம 5 ரூபான்னு அடிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த உலோகத்தினுடைய மதிப்பு 8 ரூபாய் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாணயம் காணாம போயிடும். ஏன்னா அதனுடைய உலோகத்தோட மதிப்பு அந்த நாணயத்தினுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கிறது. இப்படி பல நாடுகளில் நம் நாட்டையும் சேர்த்து நடந்திருக்கிறது. இவையெல்லாம் யூபிஐ வந்ததன் மூலமாக நீங்கிவிட்டது. அதனால யூபிஐ ஆதார் எப்படி ஒரு தனிநபரனுடைய அடையாளத்திற்கு பயன்பட்டதோ, அதே போல் யூபிஐ என்பது நிதியை செலுத்துவதற்கு, பணத்தை பெறுவதற்கும் பணத்தை அனுப்புவதற்கும் உண்டான வழியை அது உருவாக்கிவிட்டது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். உலக நாடுகளில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு வங்கி கணக்கிற்கும் நாம் பணம் அனுப்ப முடியும். உள்ளூரில் ஒருவருக்கு பணம் அனுப்ப முடியும்.
1: ஓகே சார், ஒருவருக்கு எளிதா பணத்தை செலுத்தக்கூடிய ஒன்றுக்கும் யூபிஐ பயன்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த யூபிஐ நடைமுறை மூலமா அரசாங்கத்துக்கு எவ்வளவு சேமிப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் சொன்னீங்க சார். இப்ப வந்து இந்த வணிகர்கள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு இந்த யூபிஐ முறை எந்த வகையில பயனளிக்கும் சார்?
0: நேரடியான ஒரு பலனையும் மறைமுகமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனையும் பார்க்கலாம். நேரடி பலன், அவர்கள் கல்லால பணம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கணக்கிற்கு பணம் போய்விடுகிறது, மீதி சில்லறை கொடுக்க வேண்டும். இப்ப QR கோடுங்கிறது வந்திருக்கு, அது இன்னமும் எளிதாக்கி விட்டது. இது நேரடியாக நமக்கு இருக்கிற பலன். ஆனால் இதுல ஒரு மறைமுக பலன் ஒன்று இருக்கிறது. ஒரு நடைபாதை கடை வைத்திருக்கிற ஒரு வியாபாரி, வங்கியிலே அவருக்கு கணக்கு இருக்கிறது, ஜன்தன் மூலமாகவோ அல்லது இந்த வியாபாரத்தின் மூலமாகவோ கணக்கு வைத்திருக்கிறார். அவர் வங்கி மேலாளரிடம் போய், எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வியாபாரத்திற்காக தேவைப்படுகிறது, எனக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியுமா என்றால், அதுல பலவிதமான தடங்கல்கள் இருக்கும். முதல்ல இவர் நடைபாதை வியாபாரத்தை நடத்தி வருகிறார், வங்கி மேலாளருக்கு இது எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம், அல்லது இவருடைய உண்மையான வியாபாரம் எவ்வளவு என்று தெரியாமல் இருக்கலாம். இவர்கள் எல்லோருக்கும் மறைமுகமான ஒரு விஷயம், இந்த தொகை ஒவ்வொரு நாளும் போய் சேருது இல்லையா. அப்ப அவர் போய், என்னோட கணக்க பாருங்க சார், ஒரு நாளைக்கு நான் வந்து இவ்வளவு 3000 ரூபாய்க்கு நான் வியாபாரம் செய்யறேன், 300 ரூபாய்க்கு வியாபாரம் செய்யறேன் அப்படின்னா, வங்கி மேலாளருக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. ஆனா ஒரு நாளைக்கு இவ்வளவு கிரெடிட் வருது, அதனால இவருக்கு வியாபாரம் நடக்கிறதுனால நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். இது மறைமுக பயன்பாடு ஒரு சாதாரண கடைக்காரர். அதனால ஆரம்ப காலத்துல அவர்கள் இந்த தொகையை வாங்குவதற்கு பயந்தாலும், இப்பொழுதெல்லாம் அவர்கள் இதை ஆதரவோடு, இதுலயே நீங்க கட்டிடுங்க சார்னு சொல்றாங்க. அது அவர்களுடைய கணக்கிற்கு பலம் சேர்க்கிறது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பலனாக நான் பார்க்கிறேன்.
1: இப்ப மக்கள் யூபிஐ முறையில பணம் செலுத்தும் பொழுது ஊக்கத்தொகையை அரசாங்கம் கொடுக்கறாங்க, இது எந்த வகையில மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
0: பீம் அப்படின்ற ஒரு செயலியின் மூலமாக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய சில தொகைகளை நாம் செலுத்துகின்ற பொழுது ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்தோ அல்லது அவ்வப்பொழுதோ திட்டங்களை தீட்டி நமக்கு ஒரு 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள். அதுல நமக்கும் பலன் இருக்கிறது, அரசுக்கும் பலன் இருக்கிறது. இதைதான் பொருளாதாரத்துல நம்ம பார்க்கணும். இப்ப நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறேன், அதற்கு எனக்கு ஒரு சிறு தொகையை அவர்கள் தருகிறார்கள். எனக்கு என்ன நன்மை? வீட்டில் இருந்தபடியே என்னால் செயலியின் மூலமாக தொகையை செலுத்திவிட முடியும். நான் அரசு துறையினுடைய அந்த அலுவலகத்திற்கு 10 மணியிலிருந்து 5 மணி என்கின்ற ஒரு சட்டத்தின் கீழ் நான் போக வேண்டாம். அரசுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? ஒரு ஊழியர் எனக்காக செலவிடுகின்ற நேரம் முழுமையாக மிச்சமடைகிறது, அதை அவர் வேறு ஒரு பணியை செய்வதில் செலவிட முடிகிறது. இவையெல்லாம் இதன் மூலமாக நீங்கிவிட்டன. அரசு இந்த ஊக்கத்தொகையை மென்மேலும் அதிகப்படுத்தி கொண்டே வரும். நாம் அதன் மூலமாக அவர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையை தரலாம், சேவையை இன்னும் நாம் மேம்படுத்தலாம் என்கின்ற இந்த ஊக்க விஷயம் என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே வந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், பணமில்லா பரிவர்த்தனை யூபிஐ முறையில நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு? உலக நாடுகளிடையே இது முக்கிய கவனம் பெற்றதன் காரணம் என்ன சார்?
0: சீனா இதிலே முதலிடம் இருக்கிறது, அப்புறம் அடுத்த மூன்று இடங்களில் மாறி மாறி நம் நாடும் வந்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகள்ல இது இயல்பாகவே அவர்களுக்கு நடந்து விட்டது. அதனால் அவர்களெல்லாம் பின்னாளில் சேர்ந்த நம்மை போன்றவர்களுக்குண்டான போட்டியை நாம் பார்க்கலாம். சீனாவினுடைய மக்கள் தொகை அதிகமாக இருப்பதனால், அவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் இதிலே முதல் நிலையில இருக்கிறார்கள். அது மக்கள் தொகை அடிப்படை. நம் நாடு அதற்கு அடுத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இன்னும் ஒரு 60% தான் நாம் உள்ளே நுழைந்திருக்கிறோம். இன்னும் 40% இதற்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வர வர அதுவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு நாட்டினுடைய பண பரிவர்த்தனை என்பது இத்தனை தொகைக்கு மேல போனா நான் GST வரேன் அப்படின்னா, இத்தனை தொகைக்குள்ள நான் இருக்கேன்னு என்ன நிரூபித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. நான் எல்லா பேமெண்ட்டையும் யூபிஐ மூலமாகவே வாங்குகிறேன். சில இடங்களில் சொல்லுவாங்க, நாங்கள் பணமே வாங்க மாட்டோம், பணம் எங்கள் கையால் தொடமாட்டோம், எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கில் செலுத்தி விடுங்கள். அப்ப நான் வந்து எந்த ஸ்லாபில் இருக்கேன், அந்த விளிம்பிற்கு உள்ளே இருக்கிறேனா அதற்கு மேலே இருக்கிறேனா என்று என்னை நிர்ணயித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. யூபிஐ பேமெண்ட் என்பது நேர நிர்வாகத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இடத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இப்ப நான் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லாமல், பதிவுத்துறை அலுவலர்களுக்கு இடையே அது நடக்கும். அதுல ஒரு சில மாற்றங்கள்லாம் தேவைப்படும், அதெல்லாம் பின்னால வரும். அப்படி வருகின்ற பொழுது மிகப்பெரிய பண பரிவர்த்தனை என்பது இதன் மூலமாக நடைபெறும். பெரிய பண பரிவர்த்தனைகள் கணக்கின் மூலமாக நடந்துவிட்டால் மற்ற பணத்தை அச்சடிப்பதையும் அரசாங்கம் குறைத்துக் கொள்ளும். தேவை இருக்காது. மற்ற எல்லாருமே வந்து டிஜிட்டல் பணத்துக்குள்ள வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா பணத்தை அச்சடிக்கணும், அதிலிருந்தே நாம் முற்றிலும் விடுபட்டு விட்டோம் என்றால் வருமான வரி துறைக்கு உண்டான விவரங்கள் இதன் மூலமாக எளிதாக கிடைத்துவிடும். அதனால முள்ள முள்ள நம்மளே டிஜிட்டல் பணத்துக்குள்ள போயிடுவோம்.
1: இந்நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியை நாளை ஒளிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
8: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
7: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
9: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நிரலின் இன்று மற்றும் நாளைய நாளுக்கான நிகழ்ச்சியின் நிரலினை கேட்கலாம்.

இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெடத கம்மளு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், கறவை மாடுகளில் கருத்தரிக்கும் மேலாண்மை குறித்து சாண்டினல்லா ஆடுகள் இனவருத்தி

ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தியறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 இசைப்பேருரை. நிகழ்த்துபவர் நீலமங்கலம் வி. அலமேலு அவர்கள், டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேர்களை நாளைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, நீலகிரியில் மருத்துவ தாவரங்கள் சாகுபடி குறித்து ஆராய்ச்சி மாணவர் முகேந்திரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ மூளை புற்றுநோய் கண்டறியும் முறைகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம், பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். நாளை காலை 7:15 தமிழ் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம், தொடர்ந்து அறிவோம் அரசின் திட்டங்கள், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 8:30 திரைகாணம், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11:00 செய்திச் சுருக்கம், தொடர்ந்து 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம், தலைப்பு மீண்டும் சந்திக்க விரும்பும் ஒருவர், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேயர்களே, இன்று மற்றும் நாளைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The defense investiture ceremony is underway at Rashtrapati Bhavan in New Delhi. President Draupadi Murmu is presiding over the ceremony. During this prestigious event, the president conferred gallantry awards to the personnel of the armed forces, Central Armed Police Forces, and State and Union Territory Police. Lieutenant Commander Suraj Parashar, Lieutenant Colonel Nitish Bharati Shukla, Major Aditya Pratap Singh, Inspector Lakshman Kewat, and Rameshwar Durg Deshmukh were awarded Shauri Chakra. Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi, Defence Minister Rajnath Singh, along with other Union Ministers and senior officials of armed forces, were also present on the occasion. West Bengal has become the 36th state and union territory in the country to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana. The scheme provides health cover of up to 5 lakh rupees per family per year for secondary and tertiary care hospitalization to eligible beneficiaries. National Health Authority and Government of West Bengal signed an MOU in New Delhi today for the implementation of the scheme in the state. The MOU was signed in the presence of Union Health Minister J.P. Nadda and West Bengal Chief Minister Shubhendu Adhikari. The Trinamool Congress, or TMC, led by Mamata Banerjee today, moved the Calcutta High Court, challenging the decision of West Bengal Assembly Speaker to recognize Rituprat Banerjee as the leader of the opposition in the Legislative Assembly. According to reports, TMC has contended that Speaker's decision to appoint Rituprat Banerjee as leader of the opposition is contrary to established parliamentary norms and procedures. India has deeply regretted the renewed attacks in West Asia. In a statement, the External Affairs Ministry said that these developments are a matter

0: of utmost concern to the international community. India has called on all parties to immediately de-escalate tensions and ensure that civilians are not harmed. The ministry also appealed to conclude ongoing negotiations for a diplomatic solution so that peace and stability can return to the region. The statement comes as Israel and Iran traded fresh missile attacks, triggering escalation in West Asia and jeopardizing the ceasefire. The Indian Embassy in Iran has also advised Indian nationals to avoid any travel to Iran in view of the recent developments in the region. It also advised Indian nationals currently present in Iran to exit the country by all available means. The Ministry of Petroleum and Natural Gas has said the supply of crude oil, LPG and natural gas in the country remains stable despite the ongoing situation in West Asia. Addressing the interministerial briefing in New Delhi this afternoon, Additional Secretary in the Ministry, Praveen Khanuja, said the government has taken several measures to ensure uninterrupted fuel supplies and maintain energy security. Lok Sabha Speaker Om Birla today inaugurated the three-day Zone 2 conference of the Commonwealth Parliamentary Association, or CPA, India region in Chandigarh this afternoon. Legislators and presiding officers from across the country are attending the conference being hosted by the Haryana Assembly to deliberate on significant topics, including their role of legislators in nation building. Inter-block meeting was held in New Delhi this afternoon. Various opposition party leaders attended the meeting. It included Congress President Mallikarjun Kharge, Senior Congress Leader Rahul Gandhi and Samajwadi Party Chief Akhilesh Yadav, among others. Some opposition parties, including Aam Aadmi Party and DMK, distanced themselves from the meeting. Later, addressing the media, Congress President Mallikarjun Kharge said it was agreed that all parties of the India bloc would meet every 2 months and next meeting is scheduled to take place at Hyderabad in Telangana in August. Reacting to the meeting, the BJP claimed that the India bloc lacks credibility among the people. Akashvani is celebrating 90 years of exemplary service today. Akashvani brings forth a voice that echoes through generations, carrying the nation's stories, values and aspirations to listeners across the country. Reports of Akashvani's 90th anniversary are also pouring in from several states and UTs. And India recorded the biggest ever victory in Test cricket, defeating Afghanistan by an innings and 300 runs on the third day of the one-off test in New Chandigarh today. After declaring the first innings at 564-8, India bowled out Afghanistan 452 in the first innings and 112 in the second innings after enforcing the follow-on, sealing the match inside 3 days. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: நேர்களினை கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை, திரையில் பக்தி பாடல்கள்.

0: இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
0: எச்சரிக்கையாயிருங்க.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான

0: நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்றோம், எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் வரல ஃபியூஸ் ஆஃப் பிரச்சனைனா டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்க சரி பண்ற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. கார்பரேஷன்லயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
1: வருகை இல்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேகா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட

0: இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தையொட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிகுல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலிடைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: ನಾಕು ಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8. ನಂಗ ಜನಗೂ ಸಂತೋ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೋಗ 6:41 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮೊಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಕೇತನ. ಈ ಬಡುಗುಮೊಳಿ ಪಾಡಲ್ಗಳು ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕೆಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇದರಲ್ಲಿ ಸಂತೋಷ, ದುಃಖ, ಆನಂದ, ಯೋಸನೆ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಲಂದ ಒಂದು ಕಲವಿಯ ನಂಗ ಜನ ಜನಗೂ ಕೇತುಂದಿದ್ದ. ನಿಂಗ ಆರ್ವವ ಕೇಪ ಈ ಕಥೆಯ ನಾ ನಿಂಗಾಗಿ ಪ್ಲೇ ಮಾಡಿದೆ. ಇಂದನ ಜನದೊಗೆ ನಂಗ ಕೇಪ ಈ ಕಥೆ ಏನಾಂದೇಗಿ ನಿಂಗವೋ ಕೇತು ನೋಡಿರಿ. ಗವ ಇಲ್ಲಿಯ ನಿನಗ ಎನ್ನ ಮೇಲೆ ಗವ ಇಲ್ಲಿಯ ಗವ ಬಿಯಾದೆ ನಾ ಎತ್ತಿ ಬುದು ಮುಡಿದ್ರ ಕಣ್ಣುವು ಕಣ್ಣುನ ಮಣಿಯು ತನಿಯ ಪುದುಗ ಮುಡಿದ್ರವೇ ಏನ ತಮಾಕತ ನೀಯು ನಾನು ಎಂಬ ಈ ಒಂದು ಗವವಾದ ಕಥೆಯ ಕೇಪೋ.

ஒழித்த பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திற்காக கேட்டோம். கேட்ட பாடலுடன் திரைகானம் நிறைவுற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: ஆகாஷவாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸை உலக சுகாதார நிறுவனம் பெருந்தொற்றாக அறிவித்துள்ளது. எனவே தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்றும், குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து தொற்று அறிகுறிகள் இருந்தால் தனிமைப்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் துறைமுக கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறி எதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி எஸ் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், இணையதளங்களில் பத்திரப்பதிவு முறையாக மாவட்ட அளவில் நடைபெற்றதா என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு ஆகும் என கூறினார். இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். திருச்செங்கோட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அரங்குகளை பார்வையிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புகையிலை பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித் தலைவராக திரு எல் மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. முன்னதாக 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் திடீர் ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய மற்றும் சலவை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அகரஹாரம், நேரு நகர், வசந்தா நகர், குமரன் நகர், திரையரங்க பகுதி, குமாரபாளையம் அகரஹாரம் மற்றும் முனியப்பன் கோவில் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு சாய மற்றும் சலவை ஆலைகளின் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும், கழிவுநீர் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்றும் அமைச்சர்கள் கள ஆய்வு செய்தனர். அப்போது முறையான சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் அரசின் விதிமுறைகளுக்கு மீறி கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதைக் கண்டு ஒரு சாய ஆலை மூடப்பட்டது. மேலும் ஒரு சாய ஆலை தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் சாய மற்றும் சலவை ஆலைகளிலிருந்து சேகரமாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து மட்டுமே வெளியேற்ற வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு சாய சலவை ஆலை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அகரகாரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கே கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இடி மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தாரை கடந்த 3ஆம் தேதி சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தமிழக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 400,000 ரூபாய் நிதிக்கான ஆணையை கோபாலகிருஷ்ணன் மனைவி தேவகியிடம் அமைச்சர் வழங்கினார். நாமக்கல் அடுத்த அலங்காநத்தம் பகுதியில் மாவட்ட திறன் இந்தியா இயக்கம் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி சந்திரசேகர், உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அலங்காநத்தம் மகளிர் சுயஉதவிக்குழு கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து திறன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார். திறன் இந்தியா திட்டத்தில் தையல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 75 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார்.
0: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம்

0: அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனோஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனோஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு 2 முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் திக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
6: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
9: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
7: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
6: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
7: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
8: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: நேர்களே, நீ விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு

கனமழை, இடி மின்னல், புயல் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகிக்க விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பரலம் 4 கிராம் 1 கிலோ வீதம் அல்லது பாசிலஸ் சப்ஸ்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேன்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் அல்லது குளோரோதோலனில் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலைவெளி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள், நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும்போது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2 மில்லி 1 லிட்டர் வீதம் அல்லது தயோமிதாக்சம் 0.2 மில்லி 1 லிட்டர் அல்லது இமிடாக்ளோஃப்ரீட் 0.2 மில்லி 1 லிட்டர் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் மேற்கொள்ளலாம். இடியுடன் கூடிய மிதமான மழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேர்களே, இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் கருத்தரிப்பு மேலாண்மை குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கறவை மாடுகளின் கருத்தரிப்பு மேலாண்மை குறித்து ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் பிரதாப்.
1: விவசாயிகளுக்கு வந்து நல்லாவே தெரியும், இருந்தாலும் நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் முறை இருக்கு, சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கு அப்படிங்கும்போது அதை நம்ம அவங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு மாடு இல்லை ஒரு எருமை மாடு, கறவை மாடாக இருக்கட்டும் எருமை மாடாக இருக்கட்டும், ஸோ பருவத்திற்கு வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், சிஸ்டமேட்டிக் அப்ரோச் என்ன, சினைக்கு வந்தால் எத்தனை நாளுக்குள்ளார வந்து அதற்கான சினை யூசியோ இல்லை வந்து மற்ற முறைகளையோ வந்து அவங்க செயல்படுத்திருக்கோம்.
2: சினைக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து சார், இப்போ நம்ம பசுமாடு எருமாடு ரெண்டே பற்றி பார்ப்போம் சார். பசுமாடுகளில் வந்து இந்த சினைத்தருண அறிகுறிகள் நல்லா தெரியும். சினைத்தருண அறிகுறிகள் ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம்னா, மாடு அடிக்கடி கத்தும், அடிக்கடி சிறுநீர் விடும், பிறப்பு உறுப்பிலிருந்து கண்ணாடி போன்ற திரவம் ஒளி வரும். இந்த திரவம் கண்

0: இருக்கும். சினவூசி போட உகந்த காலம் என்னன்னு கேட்டிருந்தீங்க. சினவூசி எப்போ போடணும்னா, இன்னைக்கு பருவ அறிகுறிகள் தெரியப்படுது அப்படின்னா 12 to 18 மணி நேரத்துக்குள்ள வந்து கட்டாயம் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு, இப்போலாம் டாக்டர் வந்து மொபைல் டாக்டரே வந்துட்டாங்க இல்லைங்களா, அவங்களே வீட்டுக்கே வந்து கருத்தரிப்பு செஞ்சுட்டு போயிடுவாங்க, செயற்கை முறை கருவூட்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் உகந்தது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் சாயங்காலம் இருக்காது. அப்போ இன்னைக்கு காலையில் தெரிஞ்சீங்கன்னா சாயங்காலம் போடணும், சாயங்காலம் தெரிஞ்சால் காலையில் போடணும். சாயங்காலம் டாக்டர் இல்லாத பட்சத்தில் அடுத்த நாள் காலையில் கட்டாயம் போட்டுருக்கணும், அதிகபட்சம் 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரம் தான் அந்த கர்ப்பப்பை வாசல் வந்து திறந்திருக்கு, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாசல் வந்து மூடிடும். அதுக்கப்புறம் நம்ம டாக்டரை போயிட்டு, நான் நேற்று ஊருக்கு போயிட்டேன் சொந்த வேலையை பெற்று சொல்லிட்டு போயிட்டு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அந்த நீங்கள் சொன்ன கம்பல்ஷனுக்காக வேணால் அந்த டாக்டர் வேணால் கர்ப்பப்பைக்கு வெளியே தான் ஊசி போடாது இல்லையா, கர்ப்பப்பை சுருங்கியிருக்கும் பட்சத்தில், அதாவது கர்ப்பை வாய் மூடியிருக்கும் பட்சத்தில் வந்து விந்தணுக்களை உள்ள செலுத்த இயலாது. அதனால் உகந்த தருணம் காலையில் தெரிஞ்சால் சாயங்காலம் போடணும், சாயங்காலம் தெரிஞ்சால் காலையில் போடணும். டாக்டர் வந்து ஆசனவை வழியாக கையை ஓட்டி பார்த்து கர்ப்பப்பை டோனிசிட்டி எல்லாம் பார்த்துட்டு அது கற்பை அண்டகத்தையும் பார்த்துட்டு தான் வந்து ஊசி போடுவாங்க. அதனால் வந்து சரியான தருணம் 12 to 18 மணி நேரம் சார்.
1: சப்போஸ் இன் கேஸ் இது வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் அதுக்கு அகைன் ஒரு 18 டேஸ் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா?
0: 18 to 21 பருவ சுழற்சி ஏற்படும் சார். இன்னைக்கு பார்த்தீங்க நீங்கள் ஒருவேளை தவறிடுச்சு, நீங்கள் சினவூசி போட மாட்டீங்கன்னா 18 to 21 திரும்ப முடக்கி வரும், அப்போ நம்ம வந்து சினவூசி போட்டுக்கலாம். ஆனால் எருவ மாடுகளில் சொன்னேன் இல்லைங்களா, எருவ மாடுகளில் வந்து நம்ம கண்டுபிடிக்க இயலாது. அதுக்காக இப்போ நவீன காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து போடோமீட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்குது சார், காலில் கட்டி விட்டுருவாங்க. அதாவது சினைத்திறன் அனுகூலம் தான் அந்த மாடு ஆக்டிவாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த போடோமீட்டர் என்ன பண்ணால் அந்த மாடு எத்தனை தடவை நடக்குது எத்தனை தடவை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். அதை வச்சு கூட இப்போ வந்து விஞ்ஞான ரீதியில் வந்து எருமை மாடுகளை வந்து சினைத்திறத்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பசு மாடுகளையும் இந்த பழக்க வழக்கம் வந்து நடைமுறையில் வந்துட்டு இருக்கு, போடோமீட்டரை வச்சு சினைத்திறனத்தை கண்டுபிடிக்கக்கூடிய முறை.
1: விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருச்சு பாருங்க சார். ஆக்சுவலாக நமக்கு வந்து இவ்வளோ தகவல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியவே இல்லை இல்லைங்களா. ஸோ நிறைய பயனுள்ள தகவல் தான் நீங்கள் வழங்கிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் அதாவது கறவை மாடுகளில் கருத்தரிப்பு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதனுடைய அடுத்த விஷயம் அதாவது அடுத்த பார்ட்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பேசின அதே விஷயந்தான், இப்போது ஃபெயிலியர் ரேட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசியே ஆகணும். சில விவசாயிகள் சொல்லுவாங்க, இல்லை கால்நடை வளர்ப்பு சொல்லுவாங்க, கால்நடை மருத்துவர்கிட்ட வந்து மாடை வந்து கூட்டிகிட்டு போய் கருத்தரத்தில் செஞ்சுட்டு வந்தாங்க, ஆனால் இன்னும் வந்து கருத்தரத்தில் நடக்கவே இல்லை, ஃபெயிலியர் ஆச்சுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் வந்து இருக்குது?
0: மாடு சினைப்பிடிக்காத இருக்க என்னென்ன காரணிகள் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒன்று மாட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சினை ஊசி போடுறாங்க இல்லைங்களா குறைவு இந்த குச்சிகள் அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம், அல்லது சினை ஊசி போடக்கூடிய டாக்டர் அல்லாத வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா அதில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகள் இருக்கலாம். இது மாதிரி நிறைய காரணிகள் சொல்லிட்டு போகலாம். முதல்ல மாட்டில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மாடுகளில் வந்து மேலை நாடுகளில் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஒயிட் ஹேவர் டிசீஸ் சொல்லுவாங்க, வெள்ளையாக இருக்கட்டும் பசு மாடு வந்து 2 to 2.5 years அதுக்கப்புறம் வந்து சினைத்திறன் அறிகுறிகளே காணப்படாது. அது ஏன்னு பார்த்தா மரபணு ரீதியாகவே அதனுடைய கற்பப்பை வளர்ச்சி இருக்காது. அதே மாதிரி நம்ம நாட்டு மாடுகளிலையும் நம்ம கலப்பின மாடுகளையும் அந்த மாதிரி இருக்கலாம். அதனால் வந்து 2 to 2.5 years நீங்கள் 2 மேலேயே மாடு கத்தலை பருவத்துக்கு வரலாம், டாக்டர்கிட்ட போயிட்டு கையை ஓட்டி பார்த்து கற்பப்பை வளர்ச்சி நல்லா இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். டாக்டர் வந்து கற்பப்பை வளர்ச்சி வந்து கைட் போட்டுப்பார். சில சமயம் கற்பப்பையும் இல்லாமல் இருக்கக்கூடிய சொன்ன மாதிரி ஓட்டிகை டிஸ் பண்ணிச்சுனா அதை வந்து இறைச்சிக்காக இருக்க சொல்லுவாங்க, இல்லை கற்பப்பை வளர்ச்சி நல்லா இல்லைன்னா அவங்களே வந்து கொண்டக்கடலை ஊற வச்சு முளைக்கட்டி கொடுங்க, ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட்டுவாங்க, இல்லை பசுமுள் நல்லா போடுங்க, பசுமுள்ளில் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா வெளியிருந்து அவங்களே வந்து பசுமுள்ள முக்கியமாக வைட்டமின் ஏ சத்து இருக்கும், அந்த வைட்டமின் ஏ சத்து அணிக ரீதியில் கிடைக்கக்கூடிய ஊசி மூலமாகவும் செலுத்தி மாடுகளை வந்து போசாக்கு பண்ணி அதுக்கப்புறம் வந்து சினைத்திறத்துக்கு வந்தோடனே ஊசி போடுவாங்க. மாட்டை சின ஊசி போட கொண்டு போகும்போது சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்குன்னா பணியாளர்கள் வந்து மாடை அடித்து ஓட்டி கூட்டு போயிட்டு வேகமாக போயிட்டு வேகமாக வரும்னு நினச்சி போவாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. மாடுகளுக்கு வந்து அயற்சியே இல்லாமல் இருந்தால் தான் அது சினைக்கூடுற வாய்ப்பு அதிகம். அதனால் மாடு தன் மாடாக நடந்து போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு வெயில் காலமாக இருந்தால் இப்போ கால்நடை மருந்து எல்லாத்துக்குமே தண்ணி வச்சிருப்பாங்க, சின ஊசி போட்டதுக்கப்புறம் அது மேலே தண்ணியை அடிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இழைப்பானக்கப்புறம் கொண்டு வந்தோம்னா கருப்பிடிக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி டாக்டர் சின ஊசி போட்ட உடனே அந்த கிளிட்டோரிஸ் சொல்லக்கூடிய கருப்பை வாயில் இருக்கக்கூடிய அந்த வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க, அது வந்து ஆக்சிடேஷன் ரிலீஸ் பண்ணி இன்னும் சினைப்பிடிக்கும் வாய்ப்பை அதிகப்படுத்தவாக செய்யும்.
1: நம்ம மாட்டை ஓட்டிட்டு போறோம்.
0: ஆமா சார்,
1: ஓட்டிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வரோம் அப்படின்னா, ஒன்னு கால்நடை வளர்ப்போர் அவங்களோட டைமிங் பார்ப்பாங்க, நான் வந்து அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம். ரெண்டாவது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு மேய்ச்சல் நிலங்கள் மிகவும் கம்மியாக தான்
0: இருக்கும். ஆமாம், குறைஞ்சிச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு.
1: ஸோ என்ன பண்ணுவாங்க, ஓட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ மாடு எங்கே போச்சு என்ன இது எதுவுமே நம்ம நோட் பண்ணவே மாட்டோம். ஸோ ஈவினிங் திரும்பி வரும்போது தான் நம்ம மாடு வந்துருச்சு அப்படின்னு இது பண்ணுவோம். இதே ஒரு பண்ணை வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம்.
0: ஆமாம் சார்.
1: ஸோ இதில் வந்து நீலகிரி மாவட்டத்தில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குங்க சார், ஏன்னா இதுவே ஒரு டிஃபெக்டாக போகும் இல்லைங்களா?
0: இன்னும் எங்களுடைய ஆராய்ச்சி பணிகள் மூலமாக சில திட்டங்களை வந்து போட்டுட்ருக்கோம். மக்களுடைய பசுந்தீவன தீவையை பூர்த்தி செஞ்சிட்டோம்னா அதை காய வச்சு உருகாய்ப்புள்ள போட்டாலும் சரி, அல்லது காய வச்சு ஹேன் மாதிரி கொண்டோம்னா இந்த மேய்ச்சல் நிலையம் குறைஞ்சதை வந்து நம்ம நல்ல உபரியாக கிடைக்கக்கூடிய இப்போ மழைக்காலங்களில் வந்து நிறைய எடுத்து காய வச்சு ஒரு பேல் மாதிரி பண்ணி விட்டோம்னா அது எப்போனாலும் தேவைகள்

0: கொடுக்கலாம். அது கூடிய சீக்கிரம் சாந்தி நிலவரத்தில் எங்கள் ஆடு இனவரத்தி ஆராய்ச்சிலேருந்து கட்டாயம் பண்ணுவோம். அப்படி வரும்போது முறையான எல்லா தீவனமும் கிடைச்சுன்னா வந்து பராமரிப்பு எளிதாக மாற்றிவிடும்.
1: ஸோ அது வரைக்குமே இவங்க வந்து அந்த கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். அவங்க ஊசி போட்டு வராங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இல்லைங்களா?
0: கட்டாயமா சார், கட்டாயமா.
1: ஓகே சார், இப்போ அடுத்த காரணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம்.
0: செனை ஊசி சார், செனை ஊசி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செயற்கை மாதிரி கருத்துவத்திலிருந்து உறைவந்து குச்சிகளில் போடுவாங்க. அது 0.5 ml 0.25 ml இருக்குது. எந்த மில்லியாக இருந்தாலும் அதில் வந்து மினிமம் 30 million ஸ்டாம் வந்து விந்தணுக்கள் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க சார். இந்த 30 million விந்தணுக்கள் அடைச்சி வச்சது அதை வந்து அந்த விந்தணு குறை ஊச்சி வந்து எடுத்து திருப்பி வந்து ஊசி போடுறதுக்கு முன்னாடி வந்து 37 degrees centigrade வச்சு தாப் பண்ணுவாங்க. உடல் உப்புநிலைக்கு கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது மினிமம் 12 million ஸ்பேம் வந்திருக்கும். இந்த 12 million ஒரே ஒரு விந்தனை மட்டும்தான் கற்பப்பையில் இருக்கக்கூடிய அண்டகத்தை போயிட்டு முட்டையில் போயிட்டு கருக்குடவும் தன்மையை அடைய போகுது. அதனால இந்த குவாலிட்டி நல்லா இருக்கணும். இது வச்சிருக்கக்கூடிய குடுவை வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் சொல்லக்கூடிய திரவ நைட்ரஜன் வந்து அந்த குடுவையில் வந்து இருக்கும். இந்த திரவ நைட்ரஜன் டெம்பரேச்சர்னா -196 degrees centigrade இருக்கும். இதில் இருந்தால் தான் ஒரே வந்து அப்படியே ஒரே நிலையில இருக்கும். அதை டாக்டரோ அல்லது ஊசி போடுறவரோ எடுக்கும்போது அந்த கழுத்து பகுதிக்கு மேலே அந்த கேனிஸ்டன் சொல்லக்கூடிய குடுவையை தூக்கக்கூடாது. அப்படி அவங்க தூக்குனாங்கன்னா என்னாங்கன்னா அந்த வெளியே வரும்போது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸில் நிறைய உறைந்து குச்சிகள் இருக்கக்கூடிய விந்தணுக்கள் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் செனை ஊசி போடுதில் அந்த செனை ஊசி குச்சினுடைய இதுவும் வந்து ஒரு காரணியாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் கழுத்துக்கு மேலே லிக்விட் நடிச்சனை விட்டு மேலே எடுக்கக்கூடாது. ஆர்ட்ரி ஃபோர்ஸும் சொல்லக்கூடிய ஃபோர்ஸஸ் வச்சு தான் வந்து இந்த உறைவிந்து ஒரு குச்சியை மட்டும் வெளியெடுக்கணும். இதை தவறுதலாக பண்ணாலும் செனை பிடிக்க வாய்ப்பு வந்து கம்மியாயிரும்.
1: ஸோ இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, அதுலேருந்து எடுத்து இத்தனை நேரத்துக்குள்ளார அதை வந்து யூஸ் பண்ணிடணும்.
0: ஆமாம், ஐ மீன்
1: ஒரு மின்ஸ் கூட இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார், கட்டாயமாக சார். நம்ம வந்து உறைவிந்து குச்சி வந்து திறவனடிஞ்சு எடுத்தோம்னா உடனே போட்டு அது தாய் வந்த உடனே அடுத்த நிமிஷமே போட்டுருவாங்க. ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டோம், அதிகம் 5 நிமிஷத்தில் வந்து போட்டுருவாங்க. சில கால்நடை மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உறைவிந்து குச்சி வந்து காட்டனில் சுற்றி வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வந்து ஏர்த்தாயின்னு சொல்லுவாங்க. அது ஸ்லோவாக போகும்போதே ஏற்பாடு பண்ணி அதில் வந்து திரும்பி லிக்விட் ஆகிரும், அதுக்கப்புறம் அதை போடுறாங்க. ஆனாலும் என்னுடைய அனுபவத்தில் வந்து உறைவந்து குச்சியில் அப்படியே எடுத்து போடுறதான் வந்து சினைப்படுவதற்கான கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
1: அடுத்து நம்ம மேனுவல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார்?
0: செனை ஊசி போடுற நபரும் இங்கே முக்கியம் சார். இப்போ செனை ஊசி டாக்டர் வந்து போட்டாங்கன்னா 5 வருஷம் 5.5 வருஷம் படிச்சுட்டு வராங்க. அதனால வந்து தெளிவாக வந்து கற்பப்பை பற்றி எல்லாம் தெரியும், போட்டுருவாங்க. நல்ல ட்ரெயின்டு செனை ஊசி போடுறவங்க தான் கட்டாயம், இதிலும் வந்து அனுபவம் தான் சார் அவங்க போட்டுருவாங்க. ஆனால் சில சமயம் அனுபவம்லாம் சிலர் வந்து இந்த ட்ரைனிங் கிட்ட அவங்க பண்ணுங்க என்னங்கன்னா வந்து கற்பப்பைக்கு வெளியே ஃபார்னிங் சொல்லக்கூடிய இடத்துல போட்டு வந்துடுவாங்க, அல்லது கற்பப்பைக்கு உள்ளே அந்த மிட் சர்விக்ஸில் போட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக கற்பப்பை இந்த வாயை தாண்டி அந்த பாடி ஆஃப் திட்டம் சொல்லக்கூடியதில் போட்டால் மட்டும்தான் சினைக்கூடும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஊசி போடுற நபரும் ஒரு சினை பிடிக்காத இருக்க காரணமாக இருக்கலாம். அடுத்ததாக ஊட்டச்சத்து சார். ஊட்டச்சத்துக்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து 3 ஊட்டச்சத்துக்கள் தான் சொல்லுவாங்க சார். ஒன்று வைட்டமின் ஏன்னு சொல்லக்கூடியது, 2வது புரதச்சத்து, 3வது பாஸ்பரஸ் சத்து. இது தவிர மினரல்ஸ் சொல்லக்கூடிய தாது உப்புகளும் வந்து சினை பிடிக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ வந்து வைட்டமின் ஏ சத்து பிள்ளை பார்த்தேன் இல்லைங்களா, வைட்டமின் ஏ சத்து வந்து எங்கன்னா பசும்புள்ள நிறைய இருக்கும். பச்சைப்புள்ள ஓரளவுக்கு நல்லா கிடைச்சது அப்படின்னாலே அதில் மாட்டுக்கு தேவையான அனைத்து வைட்டமின் ஏ சத்தும் கிடச்சி இந்த வைட்டமின் ஏ சத்து சினை தருவதற்கு மட்டும் இல்லை, மாடு முத முத வந்து பருவத்துக்கு வரதுக்கும் தேவை, சினை கூடுவதற்கும் தேவை, சினை பராமரிப்பும் தேவை. அதனால் வந்து கட்டாயம் வைட்டமின் ஏ தேவை. அல்லது வந்து புரதச்சத்து, புரதச்சத்து குறைபாடுச்சுன்னா டாக்டர் கையை கொட்டி பார்த்து பென்சில் மாதிரி சின்னதாக இருக்கேன் கற்பை நல்லா இல்லைன்னு சொன்ன உடனே அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து புரதச்சத்து மிகுந்த பின்னாக்கு வகைகளை வந்து சேர்ந்து சமச்சீரான உணவு சரிவீத உணவு கொடுக்க சொல்லுவாங்க. இப்போலாம் வந்து கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொண்டக்கடலை ஊற வச்சு அதை முளைக்கட்டியாக கொடுங்க, அதில் வைட்டமின் ஏ சத்து அதிகமாகும். அப்படிங்கும்போது சினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பாஸ்பரஸ் சத்து வேணும் அப்படின்னா தவிடு இருக்கு இல்லைங்களா, தவிட வந்து தினமும் வந்து ஒரு 2 கை அளவுக்கு போட்டு விடுங்க, அப்படின்னா தான் அந்த பாஸ்பரஸ் சத்து போகணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு சரியாயிரும். அல்லது கால்நடைகளுக்கு கிடைக்கக்கூடிய தாது உப்பு கலவைகளோ அல்லது வந்து மாத்திரைகளாக கிடைக்குது, கோஃபிக்கு கோகுஃபர் நிறைய மாத்திரைகள் கிடைக்குது, சைக்ளோமின் 7 கிடைக்குது. இந்த மாத்திரைகளை பரிந்துரைப்பாங்க. இதில் வந்து மினரல்னு சொல்லக்கூடிய தாது உப்புகள் இருக்கு, அது உடலில் போய் சேர்ந்த உடனே மாடு சரியான பருவத்திற்கு வந்து சினை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
1: நம்ம ஊரை பொறுத்திருக்கும் சப்போஸ் பசும்பொருட்கள் கிடைக்கல, இப்போ ஒரு ட்ரை சீசனாக இருக்கு பசும்புல்ல கிடைக்கல அப்படின்னா இதுக்கான மாற்று உணவு எது? ஏன்னா விவசாயிகளுக்கு அதுதான் எளிமையாக இருக்கும். நம்ம இவ்வளோ சொல்கிறோம் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதான் புல்லு கிடைச்சதை போட்டுடலாம், வேற ஏதாவது தாவர உணவுகள் கிடைச்சா அதை போட்டுடலாம். அப்படி
0: நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுங்க சார் பெரும்பாலும் வெறும் காஞ்ச புல் மட்டும்தான் சார், அது வந்து ட்ரை சீசனில் கொஞ்சமாக இருக்கு தான் கிடைக்கும், அது போதிய அளவு கிடைக்காம தான் இருக்குது. இந்த ஃபாடர் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணணும்னா மேய்ச்சல் நிலப்பரப்புகளை அப்படி மழைக்காலத்திலிருந்து எடுத்து பதப்படுத்தப்பட்ட பசுந்தி உணவு மட்டும்தான் ஒரு மாட்டு வழியாக இருக்கும்.
1: இப்போ புல் கிடைக்கல,
0: சரி,
1: புல் கிடைக்காத நிலத்தில் வந்து தாவர கழிவுகள் கிடைக்கும்.
0: ஆமாம் சார்,
1: இப்போ அவரை செடியா இருக்கும், கேரட்டா இருக்கும், சோ இந்த இதுலயும் வந்து அந்த வைட்டமின் ஏ அதிகமா இருக்குமா?
0: ஆமா, கட்டாயமா சார், கட்டாயமா அதிகமா இருக்கு. காய்கறி கழிவுகளே வந்து கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம வந்து மாடுகளுக்கு போடணும். மாடுகளை பொறுத்தவரைக்கும் என்ன பெக்குலியாரிட்டி சார், இதுல 4 இறைப்பை இருக்கும் சார். இந்த முதல் இறைப்பையில வந்து பாக்டீரியா புரோட்டோசோவான்னு சொல்லக்கூடிய நுண்கிருமிகள், இது என்ன பண்ணா நார்ச்சத்து மிகுந்த தீவனத்தை வந்து எளிதில் செரிமானம் அடைச்சது, ஆவியாகும் கொழுப்பு அமைங்களா மாற்றி ஆடு மாடுகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொடுக்கும். எரிசக்தியா இருக்கட்டும் அல்லது வந்து புரதச்சத்துக்கான அமினாசிட்டுக்கான அப்படி அசிட்டிக் அமிலம் செக்ரெட் பண்ணி கொடுக்கும். அதனால வந்து காய்கறி கழிவுகளை போடலாம். வேற சின்ன சின்ன ஆராய்ச்சி நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம், கேரட்டினுடைய தலைகள் அதை வந்து

0: போட்டிருக்கோம். எல்லாமே ஆனாலும் சரி, இந்த 3 மாசம் மட்டும்தான் நல்லா புல் கிடைக்கும். புல் இல்லாத பகுதிக்கு ஆல்டர்னேட்னா கிடைக்கக்கூடிய இடத்துல எடுத்து பதப்படுத்துறது மட்டும்தான் அப்படிங்கிறது என்னுடைய தீர்க்கமான முடிவு சார்.
1: நிச்சயமாக சார். ஆனால் இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும் சார். இப்போ ஒரு மாடு மேய்ச்சலுக்கு விட்டாங்க அப்படின்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே வந்துருக்கும். முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து அது புல்லுக்கு தான் கொடுக்கும். மற்ற செடிகளில் அவ்வளோ சீக்கிரம் சாப்பிடாது. புல்லு சாப்பிட்டது புல் இல்லையா அப்போதான் மற்ற செடிகள் பக்கம் போகும். ஸோ
0: சார் நான் கட்டாயமா சார், இயற்கையிலேயே சார் மாடுகளும் விலங்கினங்களை பொறுத்தளவுக்கு செலக்டிவாக இந்த தான் சாப்பிட்னா அதுக்கே தெரியும் சார். நச்சுத்தன்மையில பெரும்பாலான விலங்குகள் வந்து அவாய்ட் பண்ணிடும் சார். அது வந்து அனுபவ ரீதியிலே அதுக்கே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஆனால் எது நமக்கு சாப்பிட போகுது அது மட்டும் தான் பெரும்பாலும் சாப்பிடும் சார்.
1: நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவா சில விஷயங்கள் பேசலாங்க சார். எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா சில விஷயங்கள் பேசிடலாம். இப்போ ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அப்படிங்கிற முறையை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பார்த்தா நல்லா இருக்கும் மாதிரி எனக்கு தோணுது. செயற்கை கருவூட்டல் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும், சக்சஸ் ரேட் வந்து அதிகமா இருக்கு, என்ன விஷயங்கள் செய்யணும், இதை வந்து ஒரு கன்சால்டேட் பாயிண்டா நம்ம சொல்ல முடியும்
0: சார். செயற்கை முறை கருவூட்டல் பொறுத்த அளவுக்கு வந்து இன்னும் நம்ம அட்வான்ஸா வந்துட்டாங்க சார். எல்லாருக்குமே வந்து என்ன தேவைப்படுது, நம்ம வந்து பசுமாடு தான் தேவைப்படுது, காளை மாடுகள் தேவைப்படல. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா சார், செக்ஸாட்டட் செவன் அவைலபிளா இருக்கு சார். அதாவது குரோமோசோம்களை பார்த்தோம்னா XXXY பார்த்திருப்போம், ஃபீமேலா இருந்தா XX இருக்கும், மேலா இருந்தா XY இருக்கும். இந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப வரக்கூடிய உறைவந்து குச்சிகள்ல வெறும் எக்ஸ் குரோமோசோம் இருக்க மாதிரியே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்னன்னா வந்து 100% நமக்கு வந்து பெண்ணுக்கு தான் போடும், ஃபீமேல் காஃப் தான் போடுங்கிறது உறுதிப்படுத்தக்கூடிய செக்ஸாட்டட் செமன் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட சொன்னா அதே கூட வந்து அதை மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அந்த ஊசி எடுத்து போட்டோம்னா நமக்கு பிறக்கக்கூடியது வந்து 100% வந்து பெண் தான் உறுதிப்படுத்த முடியும். அந்த முறைகளை வந்துருச்சு. செயற்கை முறை கருவூட்டில் அதை வந்து பண்ணலாம் சார். இன்னும் அட்வான்ஸா இப்ப என்ன போச்சுன்னா வந்து எம்பிரியோ டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை வந்து சமீப காலமா வந்து கொஞ்சம் பெரும்பாலும் பிரபலம் அடைஞ்சிட்டு வந்துட்டு சார். இது என்ன பண்ணுவாங்கன்னா சார், ஒரு மாடு வந்து நல்ல மாடு இருக்கக்கூடிய இடத்துல நல்ல மாட்டினுடைய பொலிகாலினுடைய விந்தனம் எடுத்து அதுக்குள்ள செலுத்தி அதுலேருந்து நிறைய ஒரு கருக்கூடை செய்வாங்க சார். கருக்கூடை செஞ்சோன்னா அதை அந்த கருமுட்டையை வெளியே வந்து கலெக்ட் பண்ணி அதை சிறு சிறு துண்டுகளாக எடுத்துட்டு அது ஒன்று ஒரு கண்ணுக்குட்டியை வளரக்கூடிய அளவில் எடுத்து அதை ஸ்ட்ராவில் கொண்டு வந்துடுவாங்க. அந்த ஸ்ட்ராவை அது எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அந்த டேட்டுக்கு வந்தோன்னா அதில் வந்து செயற்கை முறை கருவூட்டில் பண்ணி எம்பிரியோ உள்ள வச்சிருவாங்க. நம்ம முந்தி பார்த்து செயற்கை முறை கருவூட்டில் விந்தனம் செலுத்துறோம், அந்த விந்தனம் உள்ளே போய் கருமுட்டையை துளைச்சி உள்ளே போய் கருக்கூடுனா அதுக்கப்புறம் கருக்கூடை வாய்ப்புகள் இருக்கணும், அது பிழைச்சி வரும் அந்த மாதிரி இருக்கு. இப்ப எம்பிரியாவே கொண்டு போய் டிரான்ஸ்பர் பண்ணி உள்ள வைக்கும்போது எதுவும் பெட்டக்குட்டியே வந்து கட்டாயம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. மாடு கட்டாயம் கன்சீவ் ஆயிரும் அப்படிங்கிற வந்து நம்பிக்கையும் இருக்கு. இதுக்காக ஒருங்கிணைந்த சினத்திறன் ஒன்று பண்ணுவாங்க சார். செயற்கை முறை கருவூட்டல் பண்ணதுக்கு முன்னாடி அது மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம பட்டதாரிகள் வந்து பண்றாங்களே சார், இவங்களும் வந்து ஒருங்கிணைந்த சினத்திறனத்துக்கு வந்து போகலாம். நம்ம இருக்கக்கூடிய குறிப்பிட்ட காலத்துல சென்னைக்கு போடணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து கொண்டு வந்தோம்னா அந்த பண்ணை மிகவும் லாபகரமானதாக எல்லோருக்கும் எல்லா காலங்களிலும் பால் கொடுக்கக்கூடியதாகவும் வருமானம் தரக்கூடியதாகவும் சிறப்பாக அமையும் சார்.
1: நிச்சயமாக சார். அதாவது நம்ம சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ல இருந்து நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பண்ணை வைக்கிறாங்க அப்படிங்கன்னா அது வந்து வேற. இப்போ சின்ன விவசாயிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபீமேல் காஃப் கிடைச்சது அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து சிறக்கிறது கரெக்டாக இருக்கும். இதே ஒரு மேல் காஃப் வச்சுன்னா அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் ஒரு 1 இயர் வளர்ப்பாங்க, அப்புறம் வித்துருவாங்க.
0: ஆமாம் சார்.
1: அவங்க மைண்ட் செட் என்னன்னா இதனால் வந்து ஒரு வருமானம் போச்சு அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு சிறந்த
0: கட்டாயம் சார்.
1: நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு கறவை மாடினுடைய கருத்தெருப்பு மேலாண்மை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கால்நடை வளர்ப்போருக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம பொதுவான நேயர்களுக்கு கால்நடை வளர்ப்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு அட்வான்ஸ் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி ஐயா. என்னுடைய சார்பில் கால்நடை வளர்ப்போர் ஏதாவது சந்தேகங்கள் கால்நடை வளர்ப்பு சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்பனாலும் எங்களுடைய ஆடு இனவருத்தி ஆராய்ச்சி சாந்தி நிலாவை தொடர்பு கொண்டு பேசலாம், நேரில் வந்து அறிவுரைகள் வாங்கி செல்லலாம். மிக்க நன்றி ஐயா.
2: நேர்கள் இதுவரை தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் கருத்தரிப்பு மேலாண்மை குறித்து ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பிரதாப்.
3: தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். இயற்கை வேளாண்மை என்பது நமது பாரம்பரிய விவசாயமாகும். நமது முன்னோர்கள் வழி வழியாக விவசாயம் செய்து வந்த முறையாகும். இதுவே விவசாயிக்கும் நாட்டுக்கும் நீடித்த நிலைத்த வாழ்வாதாரமாகும். மனிதனும் இயற்கையின் ஓராங்கம்தான். இயற்கை விவசாயம் என்பது இயற்கை சூழலை பிரிந்தோ அல்லது மாற்றியோ நிலையான உற்பத்தி நல்ல சூழலை உருவாக்காது. மண் என்பது ஓர் உயிர் உள்ள பொருளாக கருத வேண்டும். தாவர மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் தோற்றுவித்தது மண். அவைகளுக்கு உணவளித்து வளர்த்து ஓர் உயிர் சூழலை பராமரித்து காலம் காலமாய் நிலைத்து நிற்கும், தன்னையும் புதுப்பித்துக் கொண்டே வாழ்வளிக்கும் இயற்கை தந்த ஒரு பொருள்தான் மண். இயற்கை வேளாண்மை செய்வதனால் நமக்கும் நமது உடலுக்கும் நாட்டுக்கும் மண்ணுக்கும் ஏற்படுகின்ற நன்மைகள். ரசாயன உரங்கள் பயன்படுத்தி விவசாயம் செய்வதனால் மனித உடலுக்கும் மண்ணுக்கும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுகின்ற தீமைகளை பற்றி காண்போம். விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் அபாயகரமான விளைவுகள் மற்றும் பாதிப்புகள். முதலில் உடலுக்கு ஏற்படும் பாதிப்புகள். 10 முதல் 15 நபர்களில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு மடிகின்றனர். மனித உடம்பில் அதிகப்படியான நச்சுத்தன்மை விஷம் தங்கியுள்ளது. கண்பார்வை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, உணர்ச்சி பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. உலகத்திலேயே இந்தியர்களின் உடம்பில்தான் அதிகளவு பூச்சிக்கொல்லி மருந்து தங்கியிருக்கிறது என மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். உலகத்திலேயே தென்னிந்தியாவில்தான் அதிகப்படியான ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அதிகப்படியான வியாதிகளும் இங்குதான் உள்ளது. மேலும் BHC DTT நச்சுத்தன்மை கூடியுள்ளது. மன உளைச்சல், டென்ஷன் அதிகமாகி போன மனித உறவுகள் வாழ்க்கை தரம் குறைந்துவிட்டது. மனிதனின் சராசரி ஆயுள் காலம் மிக மிக குறைந்துவிட்டது. வயிற்றுப்புண், கை கால் வீக்கம், சோர்வு, நடுக்கம் போன்ற எண்ணிலடங்கள்

0: புது புது நோய்களின் பாதிப்புகள் உண்டாகின்றன. இனம் கண்டுகொள்ள முடியாத வியாதிகள் மனிதனை பிடித்துக் கொண்டுள்ளது. நஞ்சில் விளைந்த உணவுப் பொருட்களை உண்டு மக்கள் உயிர் சக்தியை இழந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை இழந்து, பல்வேறு நோய்கள் உருவாவதற்கு அடித்தளமாக உள்ளனர். ரசாயனத்தில் விளைந்த காய்கறிகள், பழவகைகள், தானியங்கள், உணவுப் பொருட்கள் அதன் தன்மையை இழக்கின்றன. பல்வேறு கொடிய நோய்கள் ஆண்டுதோறும் நம்மை அச்சுறுத்துகிறது. சுவாசம், இரைப்பை, மூச்சுக்குழல் நோய்கள் உண்டாகின்றது. இனி சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பார்ப்போம். புவி வெப்பமயமாதலுக்கு மண்ணில் ரசாயன உரம் பயன்படுத்துவது ஒரு முக்கிய காரணமாகும். பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவதால் காற்று மாசுபடுகிறது, மண் பாதிக்கப்படுகிறது, புல்லில் விஷம் ஏறுகிறது, புல்லினால் கால்நடைகள் பாதிப்படைகிறது. ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதால் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை இயற்கை சூழலையே மாற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகின்றது. பருவகால மாற்றம் சரியாக நடைபெறாததற்கு முக்கிய காரணமாகும். பாரம்பரிய உயிர் சூழல் மற்றும் தாவரங்கள் தோன்றாமை, நன்மை செய்யும் பூச்சிகள் அழிகிறது, மலட்டு விதைகள் அதிகமாக உற்பத்தியாகிறது. மலட்டு விதைகளின் மகரந்த துகள்கள் காற்றின் மூலம் பரவி விளை நிலத்தை பயனற்றவையாக ஆக்கிவிடுகிறது. மண்ணில் ஏற்படும் பாதிப்புகள். வருடத்திற்கு 86,000 டன் பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்து மண்ணில் கொட்டப்படுகிறது. பயிர்களில் பலவிதமான நோய்கள், பூச்சிகள் உருவாவதற்கு விவசாயத்தை அழிக்கும் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மண்ணின் தன்மையையும் தேவையான ஆக்சிஜன் செல்லும் நுண்துகளையும் அடைக்கின்றது. நீர்பிடிப்பு தன்மையை குறைக்கின்றது. நிலத்தடி மற்றும் மேல்நீரை அதிகமாக ஈர்த்துக் கொள்கிறது. இயற்கையான காலநிலைக்கு ஏற்றவாறு மண் மாறும் தன்மையை குறைக்கிறது. பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தேவையான நுண்ணுயிர் காரணிகளை சிதைக்கிறது. நிலத்தடி நீரும் மேல்மட்ட நீரும் கிரகிக்கப்படாத செயற்கை உரங்களின் எஞ்சிய கழிவுகளால் மண் நஞ்சாகிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக ரசாயன உரமிட்டதால் மண் பாதிப்பு, மண்ணின் தரம் குறைதல், விளைச்சல் பாதிப்பு, பூச்சி தாக்குதல் அதிகரிப்பு, வேர் வழியாக கதிர்வரை விஷம் ஏறி சாப்பிடும் உணவு வரை பாதிப்பு. பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதனால் 1% மட்டுமே செடிக்கு செல்லும், 99% வரை மண்ணுக்கு செல்கிறது. ரசாயன உரம் பயன்படுத்துவதால் விதைகள் மூலம் பரவும் களைகள் காற்றில் வேகமாக பரவி அதிகப்படியான களைகளை உருவாக்குகின்றன. விவசாயத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் கட்டுக்கடங்காத விலையேற்றம், போக்குவரத்து செலவு, ஆள்கூலி அதிகமாதல், ரசாயன உரம் பயன்படுத்த தேர்வு செய்வதில் குழப்பமான நிலை, இதனால் வீண் விரய செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இயற்கை விவசாயத்தால் ஏற்படும் நன்மைகள். இயற்கை உணவுப் பொருட்களால் ஏற்படும் நன்மைகள். நச்சுத்தன்மையற்ற, கிருமிகள் இல்லாத உயர்தர உணவுப் பொருட்கள் உண்கிறோம் என்கின்ற திருப்தி ஏற்படுகின்றது. மனிதனின் வாழ்வு நோயற்றதாகவும் ஆயுளையும் கூட்டுகிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் நல்ல ஆரோக்கியமான உணவு அமைகிறது. இயற்கை விவசாயத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் நன்மைகள். வெப்பநிலையை சரியாக வைத்து அதிகமான பயிர் உற்பத்தி ஏற்படுகிறது. இயற்கை விவசாயத்தால் நிலம், நீர், காற்று தூய்மையாக வைத்திருக்கிறது. நல்ல காற்றோட்டமும் காற்றில் உள்ள தழைச்சத்து, புரோட்டீன், 78% சத்துக்களை முழுமையாக கிரகித்துக் கொடுக்கக்கூடிய தன்மை இயற்கை வேளாண்மை பச்சையத்துக்கு மட்டுமே இருக்கிறது. அயல் மகரந்து சேர்க்கை நடைபெறுகிறது. சூரிய ஒளி சேர்க்கை நன்றாக நடைபெறுகிறது. காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்துக்களை சுலபமாக ஈர்த்துக் கொடுக்கிறது. சீதோஷ்ண நிலையை சரியாக தக்க வைத்துக் கொள்கிறது. இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட உணவே சுற்றுச்சூழலுக்கு உகந்த உணவாகும். இயற்கை வாழ் உயிரினங்கள் மற்றும் நன்மை செய்யும் பூச்சிகள் பாதுகாக்கப்படுகிறது. இயற்கை விவசாயத்தால் மண்ணிற்கு ஏற்படும் நன்மைகள். மண்ணின் வளமும் பயிரின் வளமும் இணைந்து மேம்படுகிறது. மண்ணின் கட்டமைப்பு சீர்படுவதோடு வேர்களின் ஓட்டமும் மேம்படுகிறது. எந்த நச்சுக் கழிவுகளையும் மண்ணில் விடுவது இல்லை. மகசூலை நல்ல விதத்தில் பெருக்குகிறது. மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்துக் கொடுக்கிறது. மண்ணில் உள்ள பாஸ்பரஸ் நுண்ணுட்டு சத்துக்களை எடுத்துக் கொள்கிறது. மண் பாதுகாப்பு அளித்து நல்ல மகசூலை பெருக்குகிறது. தாவரங்களின் தண்ணீர் பிரச்சினை மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து தாக்குப்பிடிக்கிறது. அனைத்து வகையான தாவர சத்துக்களை கொண்ட ஓர் அங்க உரமாகும். காற்றோட்டம் ஈரப்பதம் சீர்படுகிறது. மண்ணின் தரம் உயர்கிறது. மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணின் கார அமில தன்மையை கட்டுப்படுத்தும் இந்த விவசாயம் 100% நீடித்த நிலைத்த வாழ்வாதாரத்திற்கு உரிய விவசாயம் ஆகும். மண்ணில் கரிம சத்தை அதிகப்படுத்துகிறது. 1 கிராம் கரிமச்சத்து 20 கிராம் தண்ணீரை இழுத்துவிடும். இயற்கை விவசாயத்தில் குறைந்த உற்பத்தி செயலளவில் அதிக மகசூலை பெறுகிறோம். மண்ணில் நுண்ணுயிரிகளை அதிகரிக்கும் ஈரப்பதத்தை அதிகரிக்கும், மேலும் என்சைம்களை உருவாக்குகிறது, களையை கட்டுப்படுத்துகிறது. அதிகப்படியான விளைச்சல், அதில் அதிகப்படியான முளைப்பு திறன், அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டது. நாட்டில் ஒட்டுமொத்த பொருளாதாரமே மண்ணில் உள்ளது. விவசாயிகள் இயற்கை வேளாண்மையை கைவிட்டது ஏன்? இயற்கை உரங்களை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமை, இயற்கை கழிவுகளை மக்கவைக்கும் முறைகள் தெரியாமை, விவசாயத்தில் ஈடுபடும் கடினமாக உழைக்கும் தன்மையையும் குறைவதால், பசுமை புரட்சியின் மூலமாக தொடர்ந்து செய்த ரசாயன முறை விவசாயத்தால் எல்லை மீறிய அபாயகரமான விளைவுகள் ஏற்பட்ட பிறகு அரசாங்கமும் விவசாயிகளும் விழித்துக் கொண்டுள்ளன. காலப்போக்கில் இயற்கை விவசாயம் உலகளாவிய அளவில் விரிந்து பறந்துள்ளது. மனிதன் கலாச்சாரத்தை மறந்தான், காலத்திற்கு அடிமையாகிவிட்டான். காலம் மனிதனை ஆட்டுவிக்கிறது, மனிதன் மாட்டிக்கொண்டான். புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்பால் விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செலவு அதிகரிப்பு, விளைச்சல் பாதிப்பு, உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைக்காமை, பருவமழை தவறுவது, ஆட்கூலி அதிகரிப்பு போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளினால் விவசாயத்தில் அக்கறை காட்டாமையே காரணமாகும். தொழில்துறையில் வேலைவாய்ப்பு நாட்டம் அதிகரித்துள்ளதால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பால் அதிகப்படியான விளைநிலங்கள் வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டன. பயிரிடப்பட்ட நிலங்களை விட பயிரிடப்படாத நிலங்கள் அதிகமாகிவிட்டன. நகரங்கள் மற்றும் சாலை ஓரங்களில் உள்ள நிலங்களை நில உரிமையாளர்கள் விவசாயம் செய்வதை கைவிட்டு மாற்றுத் தொழில்களுக்கு குத்தகைக்கு விடுகின்றனர் அல்லது விவசாயம் செய்யாமல் இருக்கின்றனர். தொழில்துறை, பணித்துறை, ஊரகம், உள்ளாட்சிக்கு கொடுத்த முக்கியத்துவம் விவசாயத்திற்கு கொடுக்காததும், எதற்கெடுத்தாலும் மேலை நாட்டு பண்பாட்டை பின்பற்றுகிறோம், நாம் நமது பாரம்பரிய அறிவை வளர்ச்சியை பின்பற்றாதது சிந்திக்காததுதான்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய திட்டம் போன்று தமிழக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் குரலை நெரிக்க முயலும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேகாவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்று தவிக்க நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலை ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:05. நேரில் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியோட முதல் நேயர் வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காங்க. இனிய இரவு வணக்கம். தாராபுரம் நாடார் திரு எம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா சுகந்தி இணைந்து கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை எங்களுக்கு அனுப்ப 8300019101 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாகவும், 9344901038 என்ற எண்ணுக்கும், 04232969681 என்ற எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம்.

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம்.

0: உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
1: கவிதை.
0: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
2: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க.
3: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் கேட்டிருக்காரு. என்ன பாடல் அப்படின்னா, டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திற்காக ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் தேவாலாஹட்டி சுதாகரன், அம்பிகா, பூக்கொடை, கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன் இணைந்து கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, சகலகலா வல்லவன் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிலையத்தில் நேரம் 8:25. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சுமதி கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, தம்பிக்கு எந்த ஊர் திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரத்தை பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இணைப்பில் ஏதோ ஒரு இடையூறு. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். நிலையத்தில் நேரம் 8:30. அருமையான பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 8300019101 என்ற எனக்கு வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை அனுப்பலாம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் திருப்பூர் வெள்ளையங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ் கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, சங்கர் குரு திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

இனிமையான அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் தோட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி கேட்டிருக்காங்க என்ன பாடல் அப்படின்னா, மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

இனிமையான ஒரு பாடல் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்காக கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் அவினாசி பிரபு. அவினாசி பிரபு தேவி ஸ்ரீசாய் கேட்டிருக்காங்க என்ன பாடல் அப்படின்னா, மைதிலி என்னை காதலி திரைப்படத்திற்காக ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேர்களை நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வாட்ஸ்அப் வழியாக சென்ட் மேரிஸ்கிலிருந்து ராஜு கேட்டிருக்காரு என்ன பாடல் அப்படின்னா, என்றென்றும் காதல் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு பலரும் அவங்களோட விருப்ப பாடல்களை வந்து அனுப்பியிருந்தீங்க. இருந்தாலுமே வந்து நேரமின்மை, நமக்கு ஒரு மணி நேரமே என்பதால் நிறைய பேரோட பாடல்கள் வந்து நம்மளால் கொடுக்க முடியல. பரவாயில்ல, மீண்டும் நாளைக்கு வந்து முயற்சி செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு இரவு 8:05 முதல் 9 மணி வரை வந்து நினைத்தாலே இனிக்கும் இருக்கும், வாட்ஸ்அப் வழியாகவும் மற்றும் தொலைபேசி வழியாகவும் இருக்கும். நம்ம நிகழ்ச்சியோட கடைசி நேயர் யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். ஊட்டி மார்க்கெட் பகுதியிலேருந்து சிவா கேட்டிருக்காரு என்ன பாடல் அப்படின்னா, நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்துக்காக ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் மற்ற எல்லா நேயர்களுக்காகவும் நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பாடல்

0: நேரிலே கேட்ட பாடலுடன் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8

0: ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வர ஸ்நேகிதியே
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேயர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணத்திற்கு நிறைவாக ஒலிக்க இருக்கிறது KJ யேசுதாஸ் S. ஜானகி குரல்களில் தென்றலே என்னை தொடு.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. பிரணோபதேசம் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள், டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

ஞானமே வடிவாகிய முருகப்பெருமானின் புகழை பாடக்கூடிய பெரிய பாக்கியம். முருகப்பெருமானின் அவதார நோக்கமே அசுரன் சூர பத்மனை அழித்து அவனது சேனைகளையும் அழித்து அப்படி சம்ஹாரம் பண்ண வேண்டிய மூர்த்தி அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணல, வேலும் மயிலுமாக்கி சேவலும் மயிலுமாக்கி சேவலை கொடியாக வைத்து அந்த மயிலை வாகனமாக வச்சுண்ட. அசுரனுக்கே அனுக்கிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தினா நமக்கெல்லாம் அவருடைய அனுக்கிரகத்தை எப்படி பண்ணுவார்னு ஆயுதம் நாவு படைத்த ஆதிசேஷன் வந்தாலும் சொல்லி முடிய. முருகப்பெருமானுடைய அவதாரமே ஒரு உலகத்துக்கு குருங்கிறது எப்படி முக்கியம் என்று காண்பிக்கக்கூடிய வைபவம் இந்த பிரணவோபதேசம்ங்கிறது. எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் ஒரு சத்குருநாதனை அடைஞ்சாதான் பெருமையே தவிர

நானே கற்றுக்கொண்டேன் நானே கற்றுக்கொண்டேன்னா அந்த வித்தைக்கு பெருமை கிடையாது. குரு இல்லைன்னா இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீண்டு பிறவியில்லாத பெரிய வாழ்வை அடையணும், பகவானுடைய தர்சனம் கிடைக்கணும்னா குரு அனுகிரகம் வேணும். தனுவு சுத்த தன தார தாயாதி பாந்தவளு ஜெயின் செதிர் ஜாலி கருணத்தோ, மனைவி மக்கள் உற்றார் உறவினர் புத்திரன் எல்லாரும் இருந்தாலும் திரும்பி திரும்பி நமக்கு இந்த கஷ்டங்கள் தான் வருமே தவிர, நம்ம கையிலாகு கொடுத்து உஜ்ஜீவனம் பண்ணக்கூடிய சக்தி குருநாதனுக்கு தான் இருக்கு. அதனால குருவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய வைபவம் இந்த பிரணவோபதேசம். ஆலடியில் ஈரிருவர்காயமர வந்து அருமறையின் பொருளுரைத்த அறமே போற்றி. இந்த உலகத்துக்கு முதல் குரு யாருன்னா சிவபெருமை. கல்லால மரத்தடியிலே அமர்ந்து சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாராளுக்கு உபதேசம் மௌனமா பண்ணினாராம் சுவாமி, வாய திறந்து பண்ணல. அதற்கு குரு பக்தி

அந்த குருவனுடைய அசைவை வச்சுட்டே என்ன பேச போறா, என்ன உபதேசம் பண்ண போறான்னு தெரிஞ்சிடும். மௌன குருவாக சிவபெருமான் சின்முத்ரா தானத்தை காட்டுற, சின்ன சின்முத்ரா தானத்துக்கு மூணு விரலை பிரித்து இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேகரிப்பது. இந்த விரல்களுக்கு என்ன பொருள்? சுண்டு விரல் ஆணவம், காமியம், மாயை, ஜீவன், இது பரம்னு பேர். ஆள்காட்டி விரலுக்கு ஜீவன்னு பேர், கட்டை விரலுக்கு பரம்னு பேர். இந்த ஆணவம், காமியம், மாயை மூன்றும் உலகத்தில இருந்து நம்மை ஆட்டி வைக்க கூடியதுனால கஷ்டம்தான் வரும். அந்த ஆணவத்தை தொலைச்சாச்சுன்னா நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். மாயைக்கு முக்கியமான வேலை உலகத்தில் நம்மை ஒரு சத்காரியத்துக்கு விடாமல் மாயையில் அகப்படக்கூடிய வேலை தான், ஆட்படுத்தக்கூடிய வேலை மாயைக்கு. அதனால தான் சிவபெருமான் இந்த மாதிரி சின்முத்ரா தானத்தை வச்சிருக்க. அதை சொல்லக்கூடிய நேரத்தில் மகான்கள் என்ன விளக்கத்தை சொல்றாள், இன்னைக்கு ஆதி தாளம்னு ஒரு தாளம் இருக்கு, அந்த தாளத்தை முதலிலே சொன்னவர் நம்முடைய சிவபெருமான். ஒரு தட்டு தட்டி ஆணவமே காமியமே மாயையே இனி என்னை விட்டு நீங்கி விடணும், எங்கிட்ட வரக்கூடாதுன்னு ஓங்கி தலையில ஒரு அடி அடிச்சு அப்படி வெளியில தள்ளுறாரு. இருந்தாலும் மாயை நம்ம கிட்ட திரும்ப வந்துடுமா, அதனால ரெண்டாவது தடவை தலையில தட்டி தள்ளுற. ஆணவத்தை காமியத்தை மாயையினை மூன்றடித்து ஆனந்தமாய் ஆதி தாளம் போடு. இந்த சின்முத்ரா தானத்தின் மூலம் நமக்கு ரொம்ப எளிமையாக விளக்கற. அந்த மாதிரி ஆலடியில் ஈரிருவர் காயமர வந்து அருமறையின் பொருள் உரைத்த அறமே போன்றி. அதுவும் அந்த மாணவர்கள் யார், பிரம்மதேவனுடைய இடது கை பெரும் விரல் நுனியிலிருந்து பிறந்தவர்களாம். சனக சனந்தன, சனத் சுஜாத, சனத்குமாராள், அப்படிப்பட்ட ஞானவான்களுக்கு சின்முத்ரா தானத்தின் மூலம் உலகத்துக்கு முதல் குருவாக இருந்து சிவபெருமான் விளக்கு. இரண்டாவது குரு வேலடியில் பதம் சுமந்தோன் புயத்தேயற்றி விரும்பி ஒரு பாடங்கட்டபியனே போற்றி. இரண்டாவது குரு முருகப்பெருமான்னு சொன்னார். அவர் யாருக்கு குருவா இருந்தார்? தந்தைக்கே குருவா இருந்தார். சிவபெருமானுக்கு தெரியாத ஞானத்தை புதுச்சா சொல்லி தரப்போறாரா? இல்ல, முருகப்பெருமானையும் அவதாரம் பண்ணினான்னு சொல்ற. அவர் எப்படி அவதாரம் பண்ணினார்?

சிவபெருமானும் அம்பிகையும் கைலாயத்தில லீலா வினோதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னைக்குமே லீலா வினோதம் பண்ணணும்னா, ஒன்று காமம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்காது, ஞானம் இருக்குன்னு தான் காமம் இருக்காது. அதனால அம்பிகையோடு லீலா வினோதம் பண்ணும் பொருட்டு தன்னுடைய ஞானத்தை சிவபெருமான் ஒரு அழகான குழந்தையா உட்காத்தி வச்சு அம்பிகையோடு லீலா வினோதம் பண்ண கைலாச தாழ்வரைக்கு வந்தார். வந்த நேரத்தில் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சு அப்படி ஓரமா ஒதுங்கினார். அம்பிகை கூட போனால் அழகான குழந்தை இருக்கிறத பார்த்தார், ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. சுவாமி இந்த குழந்தைய பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சுவாமி குழந்தைக்கு ஏதாவது வரத்தை கொடுங்கள்னு கணவன்ட சொன்ன. சிவபெருமான் குழந்தைய பார்த்து, குழந்தாய் உனக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அம்பிகையும் ஆசைப்படுறேன். குழந்தை சிரிச்சுது, சுவாமி எனக்கு ஒரு வரமும் வேண்டாம், நீங்க வேணா வரம் கேளுங்க, உங்களுக்கு நான் தரேன்னு. உடனே அம்பிகை சொன்னாள், சுவாமி அந்த குழந்தைய கேளுங்கள், உங்களுக்கு புத்திரனா பிறக்கணும்னு கேளுங்கள் வரத்தேன்னு. சிவபெருமான, அப்பா குழந்தாய் நீ எனக்கு புத்திரனா பிறக்கணும்னு தந்தேன்னு சொல்லித்து குழந்தை. உடனே அம்பிகையானவள் சந்தோஷத்தினால குதிக்க ஆரம்பிச்சா. குழந்தை கேட்டது, தாயா நீங்கள் ஏன் இந்த மாதிரி குதிக்கிறீர்கள்? இல்லப்பா குழந்தாய், ஒன்னு அற்புதமா புத்திரனா அடையணும்னா சந்தோஷப்பட வேண்டாமா? நீங்க எதுக்கு சந்தோஷப்படுகிறீர்கள்?

அப்பாம்மா நல்லவா கேட்டார். அப்பா குழந்தாய், அவருக்கு புத்திரன்னா என்னுடைய வயிற்றில் அல்லவா நீ உதிக்கணும். தாயே, நான் ஒரு பெரிய ஞானவானா இருந்தா உங்களுடைய வயிற்று இல்லாமல் நேரடியாக அவருக்கு புத்திரனாக பிறக்கிறேன்னு சொல்லி அப்படி புத்திரனாக நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக பிறந்தார். பகவானுடைய தபஸ்னால நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளாக வர அக்னி தேவனும் வாயு தேவனும் பெற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் சரவண பொய்கையிலே விட்டார்னு சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தாயாருடைய சம்பந்தம் வேணும். அப்ப அந்த சரவண பொய்கையை பற்றி மகான்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பூர்வத்தில் தக்ஷயாகம் நடந்த நேரத்தில் சிவபெருமானை தக்ஷனானவன் அவமானப்படுத்தி சிவதூஷனை செய்த நேரத்தில் தாயாரானவள் மனம் பொறுக்காமல் தன்னுடைய தகப்பன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறார். தக்ஷனுடைய மகளாக பிறந்து சிவபெருமானை மணந்தவள், தக்ஷனுக்கு சிவபெருமானிடம் கோபம், அதனால் சிவதூஷனை செய்த நேரத்தில் தன்னுடைய தேகத்தை அப்படியே எரித்தாள். எரிந்தது நெருப்பா பறக்கல, எரிஞ்சு அப்படியே தண்ணீரா ஓட ஆரம்பிச்சுதான். எந்த இடத்துல நாணல் காடு இருந்ததோ அங்க போய் சேர்ந்ததுனால சரவண பொய்கைன்னு பேர் வர அந்த அற்புதமான தாயார் சரவண பொய்கையாக இருக்க அதுல இந்த அக்னி தேவனும் வாயு தேவனும் அந்த பொறிகளை விட ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டு அம்பிகையினுடைய கைகளினாலே அணைக்கப்பட்டு ஆறு முக முருகனாக

இரண்டாவது குரு முருகப்பெருமான். வாரடியில் அடவி பொடி காண நின்றோன் வானாடு கொடி நிழலும் காணாதென்று. மூணாவது குருவாக ஸ்ரீ கிருஷ்ணன் யுத்த பூமியிலே அர்ஜுனனுக்கு உபதேசித்த மூணாவது குருன்னா, காலடியில் வந்து சொன்ன கருணை போற்றி. அதே மாதிரி சிவபெருமானே ஆதிசங்கரராக காலடி க்ஷேத்திரத்திலே அவதரித்து உலகத்துக்கு அனுகிரகத்தை பண்ணினார், சண்மக ஸ்தாபனம் பண்ணினார். அப்படி குருங்கிறது உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி விஷயத்தை உபதேசிப்பதற்காக பகவான் முருகப்பெருமான் அவதாரத்தை பண்ண, குழந்தை வளர ஆரம்பிக்கிறான். குழந்தைன்னா ரொம்ப அழகுதானே. சிவபெருமான் அம்பிகையை அந்த குழந்தைய வச்சுட்டு லாலனம் பண்ற, எல்லாரும் விளையாடுறாளாம்.

அப்படி விளையாடக்கூடிய நேரம் சிவபெருமான் ஆடினாராம். அப்படி பந்தை போட்டு விளையாடக்கூடிய நேரம் சிவபெருமான் பந்தை தூக்கி போடக்கூடிய நேரம் அந்த பந்தானது எங்கோ மறைய பக்கத்தில் இருக்க குழந்தை முழுக பெருமான் அப்படி பந்தை பிடிக்க தாவினான். ஆனா பந்தை காணும் பதிலாக சூரியன் கிடைச்சு விட்டான். அப்படி சூரியனை பிடிக்கிற நேரம் சிவபெருமான் தலையில இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பயமாயிடுதான். சூரியனுக்கே இந்த கதினா நம்முடைய கதி என்ன ஆக போறதோன்னு அந்த மாதிரி குழந்தைகளோடு குழந்தையாக அம்பிகையும் சிவபெருமானும் ஆட

தேவர்கள், எம்பெருமான், சக்தி தேவி எல்லாரும் விளையாடக்கூடிய நேரம். ஆனை என்ற ஐமுகத்துளான நலை அழைத்து ஓனவில் நிலை வளைத்து போடுவான். அண்ணாவை கூப்பிடுறார், அண்ணா அது அந்த வானவில்ல எனக்கு எடுத்து கொடுங்க. வானவில்ல எடுத்து வில்லா வளைச்ச உடனே இதுக்கு அம்பு வேணுமே. வானவில் இணை வளைத்து மோதி மின்னலை சரத்துளாக்கவும் இலக்கு இதுக்கு அம்பு வைக்கணும், மின்னலை பிடிச்சு கொடுங்கிறார். ஆடலம்பலத்திலங்கு தோட கட்டி தூய நட்டி ஆறிரண்டு தோடு கெட்டி நெய்யுமா. தந்தைய பார்த்து கேட்கிறார், அப்பா நீங்க எப்பவோ குழைனக்கும் பிங்ககந்தன் கூத்துன்னு சொல்லி தோட்ட கழட்டி நீரே, இவ நானும் அப்படி விளையாட போறேன், என்னோட 12 தோடு வேணும்னு கேக்க. தோடகட்டு மாயவிந்த தூய நத்தனை திரத்தி தோரணையும் தான் உணர்த்தி செய். இப்படி குழந்தை பலவிதமான

சிவபெருமான பார்த்து நீங்க நாகத்தை அணிஞ்சிருக்கிறீர, சந்திரன் அணிஞ்சிருக்கிறீர, எனக்கும் வேணும்னு குழந்தை கேக்குமா. அடுத்த நேரத்துல இந்திரன் ஒரு பெரிய யானையை கொண்டு வரான். இந்திரன் கொணர்ந்த யானை உனக்கு தானே, அந்த யானையை ஐராவதத்தை கொண்டு வந்திருக்கேன், ஏறுடா முருகாங்கிற. இந்திரா, உனக்கு ஏதாவது மூட இருக்கா, மரியாதை இருக்கா? எங்க அண்ணனும் ஆணை முகத்தவன், நான் இந்திரன், நான் ஐராவதத்து மேல ஏறினா எனக்கு என்னுடைய சகோதரனை அவமானப்படுத்துவது மாதிரி ஆயிடுமே. நாரதர் கொணர்ந்த வீடை நல்லதா இணர்ச்சி கூவி ஞானமே இல்லாத நீ விரணுமா. நாரதருடைய வீணையை கையில வாங்கி ஸ்ருதியே சேரலையே, உங்களுக்கு சரியா வாசிக்க தெரியலையேன்னு முருகப்பெருமான் வாசிக்கிறானா. நந்தியும் கொணர்ந்த நாதமான மத்தளம் பிரித்து நாத்ருதாக தும் வெள்ளடிக்குமா. நாத்ருதாக தும்னு குழந்தை வாசிக்கிறான். இந்த மாதிரி கைலாசத்தில பலவிதமா விளையாட்டுக்கள். அந்த நேரம் சிவபெருமான் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்ல, தேவாதி தேவர்கள் சிவபெருமானை காண செல்ல,

கர்ப்பத்தினாலே வேதத்துக்கு தலைவன், உலகத்தை படைக்க கூட சக்தி எனக்கு தான் இருக்கு. நான் இல்லைன்னா உலகம் இல்லை. அந்த மாதிரி ஆணவத்தோடு குழந்தைகளை அலட்சியப்படுத்தி அப்படி ஏறக்கூடிய நேரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தியை பார்த்தான் முருகப்பெருமான். நந்திகேஸ்வரரே அதோ செல்கிறாரே, அவரை இங்க அழைச்சின்னு வார் பிரம்மதேவன்.

நாணம் இல்லாத கர்வத்தோடு சொல்லக்கூடிய அந்த பிரம்மதேவரை இங்க அழைச்சின்வார். எந்தையும் மாமனும் இந்திரனும் இருடிகள் யாவரும் வணங்கும் இபவா முகத்தண்ணல் கணபதி தெய்வம் இங்கே எழுந்திருக்க கண்டு. விநாயக பெருமான் இருக்கார், மகரிஷிகள் இருக்கா, பணிவே இல்லாமல் இப்படி செய்யக்கூடிய செல்லக்கூடிய பிரம்மனை இங்கே அழைத்துடுவார்.

எப்பொழுதுமே நாம் குழந்தைகளை ரொம்ப அலட்சியம் பண்ணிடக்கூடாது. எந்த குழந்தைகள் எப்படி ஞானத்தோடு இருப்பா, சின்ன குழந்தைகள்னு விட்டு வைக்க முடியாது. நம்ம கர்ப்பத்தெல்லாம் அவள்கிட்ட வச்சுக்க முடியாது. கம்ப நாட்டாழ்வார் ஒரு தடவை நாகப்பட்டினம் வந்தார். அங்கே நிறையா மாடு ஓட்டக்கூடிய குழந்தைகளை பார்த்தார். குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி அறிவு இருக்காது, சுத்த தமிழ் தெரியாது, அவருக்கும் தாகம் எடுக்கிறது, பசிக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வகையில் தமிழை ரொம்ப எளிமையாக பேசுகிற. அப்போ குழந்தைகளா, சின்ன பசங்களா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சோறு எங்கடா விற்கும்னு. அந்த குழந்தைகள் ஐயா என்னன்னு கேட்கல, சோறு எங்க, அது தொண்டையில் விற்கும். ஏன்னா சோறுன்னா சாப்பாடுன்னு அர்த்தமாக இருந்தாலும் எங்கே விற்கும்னா நெஞ்சல் விக்கல் வருது பாருங்க. அந்த குழந்தைகள் சோறு தொண்டையில் விற்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது கம்பன் என்ன நினைச்சார், என்னடா அது இந்த குழந்தைகள் இப்படி சொல்றாளே. அப்போ குழந்தைகளா, உங்களுக்கு படிக்க தெரியுமா எழுத தெரியுமான்னு. ஐயா ஒரு வார்த்தையை சொல்ல தெரியும், எழுத தெரியாது. ஒரு வார்த்தையை எழுத தெரியும், படிக்க தெரியாது. சரி, ஏதோ வார்த்தை சொல்ல தெரியும், எழுத தெரியாதுன்னு சொன்னையே சொல்லுப்பான்னு. அந்த பையன் சொல்றான், இவர் எழுதுற. கோபாலன் மாடுகளை மேய்த்தான், மாடுகளை மேய்த்தானே. மாடு இடத்தை விட்டு நகர மறுத்தது, அதையும் எழுதின. கையில் இருக்கக்கூடிய தார் குச்சியை வைத்து அந்த மாட்டை அடித்து அப்படி என்று ஒலியை கொடுத்தான். இந்த ஒலியை எழுத முடியுமா? எங்கேயாவது மாட்டை விரட்டக்கூடிய ஒலியை எழுத முடியாது. கம்ப நாட்டாழ்வார் அப்படியே ஸ்தம்பிச்சுட்டார். சரிப்பா, குழந்தைகளா ஏதோ எழுத தெரியும், படிக்க தெரியாதுன்னு அதை எழுதுங்கோப்பார். அந்த குழந்தைகள் கையில் இருக்கக்கூடிய தார் குச்சியினால அப்படி எழுத ஆரம்பிச்சா. கம்ப நாட்டாழ்வார் அதை யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறார். தமிழா, தெலுங்கா, கன்னடமா, என்ன மொழினே தெரியல, நேரம் ஆயிடுச்சு. அப்பா குழந்தைகளா, எனக்கே இந்த மொழி தெரியலப்பா, படிக்க முடியலன்னு. ஐயா பெரியவரே, இது என்ன பெரிய விஷயமா? கையால் எழுதினா கையெழுத்து, கோலால் எழுதினா கோல் எழுத்து. கம்பன் தலையில ஓங்கி அடிச்சுனாராம். கையெழுத்து இல்லை, கோல் எழுத்துல, என் தலையெழுத்தப்பா. ஏன்னா எந்த பேர்கிட்ட எப்படி ஞானம் இருக்கும்னு தெரியாது நம்ம. அந்த மாதிரி பிரம்மதேவன் குழந்தைகளை அலட்சியம் பண்ண, நந்தியும் சென்று நான்முகனை அழைத்து வந்து நிற்க, விநாயகரும் முருகப்பெருமானும் அப்படி கவனிக்காதது மாதிரி இருந்த நேரம், நந்திகேஸ்வரன் சொன்னான், அப்பா முருகப்பெருமானே, இதோ பிரம்மதேவன் வந்திருக்கார். உடனே இவன் சொன்னான், முருகப்பெருமான் பார்த்தான், வாரும் வாரும் பிரம்மதேவரே,

என்ன, குடி என்ன, எல்லாத்தையும் சொல்லுங்க. தோற்றம் என்ன அதை கேட்கிறாயா? தொழில் சிருஷ்டி, குடி சத்தியம், தோற்றமோ கமல மலர், சொந்தம் உண்டு உனக்கு நான் வடிவேலா. தாமரப்பூல பிறந்தேன், தொழில் சிருஷ்டி, நான் இருக்கக்கூடிய இடம் சத்தியலோகம், அதையும் தவிர உனக்கு நான் மாமன் மகனடா முருகான். ஏதுகொள் வேலை தன்மை இயல் குலம் பெருமையாவும், இதெல்லாம் சொன்னது போரும். நான்கு தலை தலைன்னு தலையை பத்தி பெய்திரியே பேசுகிறீரே. பிரம்மதேவன் போராத்துக்கு தீன் சொல்றான், அப்பா முருகா இந்த நாலு தலைய கேட்கிற, எனக்கும் அஞ்சு தலை இருந்தது, உங்க அப்பா ஒரு தலைய கிள்ளினது போக நான்கு தலை. ரிக்கு யஜம் சாமம் அதர்மம், நாலு வேதமும் நாலு தலையா இருக்கு. ஓஹோ அப்படியா, தலை தலைன்னு சொல்கிறீரே, எனக்கும் ஆறு தலை இருக்கு சுவாமி. ராவணனுக்கு பத்து தலை இருக்கு. எவ்வளவு தலைகள் வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த தலைக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நுமக்கெதோ மறைகள் நன்கும் பொருத்தன தெரியுமென்றி நமக்குற செவிகள் இன்னும் நாடியும் மடுத்ததில்லை. எனக்கு பன்னெண்டு செவிகள் இருக்கு பிரம்மதேவரே. ஒரு நாளையாவது நீங்கள் வேதம் சொல்லி கேட்கல, அதை கேட்கணுங்கிற ஆசை அதிகமா இருக்கு. ஓ அதை கேட்கிறாயா, அதற்கென்ன இப்பவே சொல்றேன் நேன்னு.

கணபதி என்ன, முருகப்பெருமான் என்ன, தேவாதி தேவர்கள் என்ன, ரிஷிகள் அமர்ந்திருக்க கூடிய அந்த இடத்துல பிரம்ம தேவன் அமர்ந்து அருகிவோம்னு ஆரம்பிச்சு. உடனே முருகப்பெருமான் என்ன சொன்னா, அருகிவோம்னு ஆரம்பிச்ச உடனே

பிரம்மதேவரே அத்துணை போதும் ஐயா, இந்த அருகி போமே போறோம். வேதத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் யாவும் இந்த சின்ன வார்த்தையில் அடங்கிடுச்சு. விரிமறை ஆழிதன்னில் மின்னிடும் இந்த சொல்லுக்கு பொருளுரை செய்க. இப்பதான் பிரம்மதேவன் யோசிக்கிறான், இவ்வளவு படிச்சிருக்கோம், இந்த சின்ன வார்த்தைக்கு பொருளை கேட்கவில்லையே.

யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். நாற்றலை தொட்டு பின்னும் நாற்கரம் மீண்டு மீண்டு நாற்கரம் நின்று இன்னும் நாவினில் உடை மடக்கி நோற்பதாய் நடித்து நின்று நொந்தன நொந்ததாக இவ்வளவு வேதங்களை தெளிவர படிச்சிருக்கேன். இந்த ஒரு வார்த்தைக்கு பொருள் படிக்கவில்லையேனு தன்னுடைய எட்டு கைகளினால தலைய மாறி மாறி தொட்டுன்று அன்புலாய் நாளை சொல்வேன். அப்பா முருகா, நான் இந்த வார்த்தைய சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா நாளைக்கு நான் சொல்றேனே. முருகன் கேக்குறான், பிரம்மதேவரே உங்களுக்கு நான் கேள்வி கேட்டு சொல்லறதுக்கு இஷ்டம் இல்லையா, இல்லைன்னா பொருள் தெரியவில்லையா? அன்புலாய் நாளை சொல்வேன், ஆகவே விடும் என்று நன்றுகான் வையகத்திற்கு நாளதோ உன் வையத்தில் சிரிக்கிறான் முருகன். பிரம்மதேவரே பேஷ் பேஷ், நீங்க நாளை தினம் சொல்றீங்கிற உங்க உலகத்து நாளையா இந்த உலகத்து நாளையா? நாம பூலோகத்துல இருக்கு, உங்க உலகத்துக்கு நாளைங்கிறது இங்க கல்ப கோடி யுகம் ஆயிடும் பூமியில. அதனால உங்கள் நாளை வேண்டாம், இன்றினே இப்பவே சொல்லும்.

உமது நாற்றலையின் உள்ளும் ஒன்றுமே அற்றதாமோ? நமதரும் விடையை சொல்ல நாட்டம் ஒன்றில்லையாமோ? உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, சொல்ல பிடிக்கலையா, இப்பொழுதே சொல்லும். நெருப்பு சுடும்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்தது மாதிரி இருக்கும். ஜலம் கீழ் நோக்கி போகும்னா அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இமைப்பொழுதுல நம்முடைய மனசு மாதிரி தெரியலன்னு சொல்வத ஒத்துக்கொள்ளணுமே தவிர தெரிஞ்சது மாதிரி நடிக்க கூட. அதனால திருப்பி திருப்பி உங்க தலையினுடைய பெருமை என்ன, வேதம் பெருமை என்ன,

என்ஷான் உடம்புக்கு சிரசே பிரதானம். தலை மட்டும் இல்ல, உடம்பு மட்டும் இருந்தா அதுக்கு முண்டம்னா பேரு. அந்த மாதிரி வேதத்தின் முக்கிய பொருளான பிரணவத்தின் பொருளை உணராமல் தாங்கள் படித்தது வீணாயிற்றே. சரி, நின் பெயர் வேதன், அந்த பெயரை எடுங்க. நல்லதின்றி நேமாற்றிக் கொள்ளும் உன் தொழில் தோற்றம் உலகத்தை படைக்கக்கூடிய தொழில். சிரிச்சார் பிரம்மன். அப்பா முருகா, நீ குழந்தைன்னு சரியா இருக்கு. இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாம் என்னாலதான் நடக்கும். என் தொழிலை மாற்றிக்க சொல்லுகிறாய். ஓவோ ஒழித்திடும் அத்தை என்ன மின்னினை குமரா என்று விதவித நகைத்திருந்து. நான் சிருஷ்டி பண்ணலன்னா உலகமே இல்லப்பா. இந்த விவரம் தெரியாமல் இந்த மாதிரி பேசுகிறாயேன்னு சொல்லிண்டே இருக்கிறச்ச. முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு. சொல்லியும் முடிக்கு முன்னம் தூய வன்சினமே காட்டி மல்வினை கூட்டி நின்ற வழக்குளோய் உன்னை யாமே பொல்லன செய்யாதானா. பிரம்மதேவரே, எனக்கு தெரியலனா நானே நல்ல விதமா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லாம் தெரிஞ்சும் தாங்கள் பலவிதமாக கர்வத்தினால பேசக்கூடிய பேச்சு எனக்கு கோபத்தை தருகின்றது. நல்லது நாம் செய்வோம் என்றால் நான் எனும் அகமே கொண்டாய். உங்க கர்வத்தினால எல்லாவற்றையும் மறந்து பேசுகிறீர். அப்படி சொன்ன நேரம் உங்களுடைய கர்வத்தை விட்டால்தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனை அழைத்து ஆள் விலங்கு விலங்கை கொண்டு வரும்.

துன்புறு சிறையில் போட்டான், தூயவன் உலகம் தொட்டான். அந்த எட்டு கைக்கும் மாற்றி மாற்றி விலங்கை போட்டு கந்தகிரின்னு சொல்லக்கூடிய அந்த மலையில சிறையில கொண்டு வச்சான். பல காலம் ஆயிடுச்சு. சிவபெருமான எல்லாரும் வந்து தர்சனம் பண்றாளே தவிர பிரம்மதேவனையே காணும். சுருதிமா முடியான் மெத்த தொலையனும் கர்ப்பமாக கருதியும் செய்வான் தோற்ற கடமையை அன்றி மற்றும் பிரம்மதேவனை காணுமே வரக்காணுமேன்னு சிவபெருமான் நந்திகேஸ்வரர்கிட்ட கேட்கிற அந்த நேரத்தில் ஆச்சரியம் உலகத்தை சிருஷ்டிக்கணுமே.

போட்டது பாருங்க, நினைச்சு பாருங்க. திடீர்னு சிறையில போட்டாச்சுன்னா பிரம்மதேவன் என்ன, அந்த ஆணவம் இருக்கிறதுனால தான் கஷ்டம். ஆணவத்தை வேணா விட்டாதான் எல்லாம் சௌக்கியம். சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்திமானுடைய லட்சணத்தை ரொம்ப அழகா சொல்ற. திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரிகி. நமக்கு பெருமை பெருமை பக்தி வர வர வினயமா இருக்கணுமே தருவ கர்வப்படக்கூடாது. அந்த மாதிரி முருகப்பெருமானிடம் கர்வப்பட சிறுவன செய்தல் ஒவ்வும் ஆயின் திருவினை தருவான் அந்த நறுமறை வாயான் தன்னை நடுக்குற செய்யின் அங்கு. அந்த மாதிரி கோபத்தோடு தன்னை சிறையில போட்டானேன்னு கஷ்டப்படக்கூடிய நேரம் இந்த உலகத்தை பிரம்மதேவன் படைப்பு தொழில் செய்யக்கூடியவன் சிறையில இருக்க முருகப்பெருமானும் விநாயகரும் அற்புதமான சிருஷ்டிய பண்ண ஆரம்பிச்சு. ஐங்கர நீட்ட கூடும் அந்த கண் உலகம் எல்லாம் வெங்கடம் ஈதலற்று வாழ்மழு பாசம் சுற்று கைங்கிட கதையும் ஈட்டி. அந்த நேரத்துல யமதர்மராஜனுடைய அந்த ஆயுதங்கள் எல்லாம் துருப்பிடிச்சு போயிடுத்தான். சூரனுக்கு உற்சாகமே இல்லையா? வட்டி கடை விடக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இல்லையா? நவகிரகம் எல்லாம் தன்னுடைய வேலையை விட்டு தன் தொழிலை செய்ய முடியலையேன்னு கவலைப்படக்கூடிய நேரம். 12 ஆதித்யர்கள் முருகப்பெருமானிடம் வந்து 12 கதிரோன் வந்து பையவும் வணங்கி போனார். தொந்தளம் தாங்கும் சேடன் தும்புரு பண்ணாரற்றை பண்புணற்றே வித்த

சூரியன் வந்து சரணாகதிய பண்றான், நவகிரகங்கள் சரணாகதி பண்றது, மயன் கட்டக்கூடிய அந்த மண்டபங்கள் கட்ட முடியாமல் இருக்கு. ஏன்னா அவனுடைய வேலைக்கு இடமே இல்லை. அங்க மாமாயன் எண்ணி செய்த மாளிகை பாளியாற்றும் யாமுரை இதுகான் எண்ணல் அறுமுகம் பாதம் தொட்டார். இந்த உலகம் எல்லாம் சௌக்கியமா ஆயிடுத்து, துஷ்டாளுக்கு வேலை இல்லை. யாரும் கஷ்டப்படாமல் ஓம்னு சொன்னா அவளுக்கு ஞானம் வந்துடுறது. புத்தகத்தை எடுத்து படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எந்த கவலையும் இல்லை. ஓம் என சொன்ன பெயர்கள் உள்ளொளியுடனே கண்டார். இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் மனசுல என்ன ஆச்சு, இந்த உலகமே மாயமாக இருக்கிறதே. நந்திகேஸ்வரனை கேட்ட, அப்பா நந்தி என்ன ஆச்சுங்கிறச்ச, இத்துணை கண்டான் நந்தி இயைந்த நன் வியனின் ஆழ. மனசுல தெரியறது முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில வைத்திருக்கான், அந்த சிறைச்சாலை கிட்ட யாரும் போகவே முடியாது. கந்தகிரியில ரகசியமா வச்சிருக்கான். குமர பெருமான் குழந்தையாக இருந்த நேரம் மேருமலையை அங்க அங்க உடைச்சு தனித்தனி மலைகளாக இருக்க ஸ்கந்தகிரின்னு தனக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கு. அந்த இடத்துல பிரம்மதேவனை சிறைப்படுத்தி வைக்க சிவபெருமான் கேட்க அந்த நந்தியானவன் பயந்து பயந்து பேசுறான், என்ன ஆச்சுன்னு தெரியல. சிவபெருமான் கேட்கிறார், அப்பா நந்தி காரணம் என்னங்க, தங்களுடைய அன்பு புத்திரன் அழகு புத்திரன் ஞான ஸ்கந்தன் பிரம்ம தேவனை சிறையில வச்சிருக்க. சிறையில வச்சான்னு சொல்றாளே தவிர பிரம்ம தேவன் என்ன தவறு பண்ணினான்னு யாருமே கேட்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் சிறையில வச்சது தவறான காரியம், குழந்தைகளுடைய விளையாட்டு. அப்ப சிவபெருமான் சொன்னார், நந்திகேஸ்வரனே, நான் சொன்னேன் என்று முருகப்பெருமானிடம் சென்று பிரம்மனை சிறையில் இருந்து விடுவிக்க சொல்லும். உன்னொரு தாதை என்றார் உத்தமன் நெறியை கண்டு கண்ணன குரலும் மந்தம்

நந்திகேஸ்வரன் போறான், முருகப்பெருமான பலவாறு துதிக்கிறான். அப்பா குழந்தா ஞான சந்தா சக்தி வடிவேலா சண்முகா சரவணா விடுத்திரன்றது சொன் முன்னம் விழியில் பன்னிரண்டால் மெல்ல சொல்லி சொல்லி, அப்பா முருகா உங்களுடைய தகப்பனாருடைய ஆணை, தாங்கள் பிரம்மதேவனை சிறையிலே இட்டது பெரிய குற்றம். இந்த க்ஷணமே தாங்கள் பிரம்மதேவனை விடுவிக்கணும்னு உங்கள் தகப்பனாருடைய ஆணைன்னு விடுத்திரன்றது பன்னிரண்டால் துடுமென புருவம் எட்டி

சடார்ந்து முருகப்பெருமானுக்கு கோபம். அப்பா நந்திகேஸ்வரர், யாராக இருந்தாலும் உற்றதோர் பொருளை சொன்னார் உள்வர வந்து கண்டு. இந்த பிரணவத்துக்கு யாரா இருந்தாலும் பொருளை சொல்லி பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவிக்க சொல்லும். உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த மகர்ஷிகளாக இருந்தாலும் சரி, இதற்கு பொருளை சொல்லி பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவிக்க செய்யும். அப்படி இல்லைன்னா அவரோட இவரையும் சேர்த்து துணையா போட்டுடுவேன். கந்தமா வேளே பன்னீர் கரத்தழிக்கோவே நன்று, இந்த போர்க்கணமே சென்று இறைவனின் செவிப்பார் சொல்வோம். நந்திகேஸ்வரனுக்கும் பயம்தான். சிவபெருமான் சொல்லி அமிச்சா முருகன்ட்ட சொல்ல முடியல, முருகன் சொன்னா சிவபெருமானிடம் சொல்ல முடியல. பயந்து பயந்து நேர போறான். இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளை பிரணவத்தின் பொருளை சொல்லி பிரம்மதேவரை விடுவிக்க சொல்லும்னு சொல்லிட்ட அந்த நேரத்துல சிவபெருமான் சப அத்திரி மைத்திரேய துர்வாத சகதியர் அங்கிர ராருணி சனக சனந்தன சனத்குமார சனாதனாள் அப்படி சபையில் அமர்ந்தான் சிவபெருமான். அப்படி எல்லாரையும் பார்த்து முதல்ல சனகரை அழையும். ஏன்னா பெரிய ஞானவான், நீங்கள் சென்று அந்த பிரணவத்தின் பொருளை சொல்லி பிரம்மதேவனை விடுவிக்க செய்யும். அவர் எம்பெருமானே எனக்கு நீங்க ஒரு தடவை சொன்னா ஞாபகப்படுத்தின்னு சொல்றேன். சரி, அடுத்தது நாராயணனை அழைச்சு, நாராயணனே நீர் சென்று பிரம்மதேவனை விடுவீங்க. எம்பெருமானே நான் இந்த வேதத்து விஷயத்திலலாம் நான் தலையே இடறதில்லை. அவர் ஆதிசேஷனை கொடுத்தார். ஆயிரம் நாவு படைத்தான் ஆதிசேஷன் என்ன சொன்னான், சுவாமி நான் வேதத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சிருக்கேன், அறிகுவோம்னு.

ஆரம்பிச்சாச்சுன்னா ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு முடிப்பேன். நான் நடுவில் ஏதாவது பொருளை கேட்டால் மறந்து போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மறுக்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த முருகப்பெருமானுடைய பெருமை உலகத்துக்கு விளங்குவதற்காக தெரிந்தவர்கள் கூட சொல்வதற்கு அஞ்சு அப்படி மௌனமா இருக்கு. கடைசியில சிவபெருமானே கிளம்பினார். நாமே அந்த விஷயத்தை சொல்லி பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவிக்க வேணும்னு தாயாரையும் கூட அழிச்சுட்டு போன. தாயே, உன் குழந்தை இருக்கான், அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த பிரம்மதேவனை விடுவிக்க சொல்லு. அந்த மாதிரி அம்பிகையோடு சிவபெருமான் முருகப்பெருமானுடைய இடத்திற்கு வந்தார்.

பலவிதமா தாயார் பேசுறார். அப்பா குழந்தாய், நானும் உன் தகப்பனும் வந்திருக்கோம். நமக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருள் தெரியலன்னா அன்புனால சொல்லி புரிய வைக்கணும். அதை தவிர அவளை கடுமையா பாதிக்க கூடாது, கடுமையா தண்டனைய கொடுக்க கூடாது. அதனால உங்க தகப்பனார்னு ஆரம்பிச்சா உடனே முருகப்பெருமான் நகர்ந்தான். தாயே, நீங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் உதவியா பேசக்கூடாது. தகப்பனாரா இருந்தானா யாரா இருந்தானா அந்த பொருளை சொல்லி பிரம்மதேவனை விடுவிக்க செய்யுங்கிறச்ச. அப்ப சிவபெருமான் சொன்னார், அப்பா முருகா, நீ பேசுவது சரியா இல்லை. சமாதானமா உபதேசத்தை அவருக்கு பண்ணிருக்கணுமே தவிர இந்த மாதிரி கடுமையாக பிரம்மதேவனை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்ற நேரம். அப்ப முருகப்பெருமான் சொன்னான், எம்பெருமானே, அப்படி தாங்கள் ரொம்ப அக்கறையா இருந்தா தாங்களே அந்த பொருளை சொல்லி பிரம்மதேவனை விடுவியுங்கள்னு சொல்ல. இல்லப்பா முருகா, எனக்கு தெரியாதுன்னு தான் வச்சுக்கோ, ஏன் நீ சொல்லேன்னு. அப்ப முருகப்பெருமான் சிரிச்சார், எம்பெருமானே, நான் சொல்றேன், ஆனா சொல்லக்கூடிய விஷயம் உங்க காதுக்கு மட்டும்தான் இருக்கணும். உபதேசம்ங்கிற விஷயத்தை பொதுவா பண்ணக்கூடாது, தனிப்பட்டு பண்ணணும். அதனால என்ன குருவாக வைத்து தாங்கள் மாணவனாக அமர்ந்து இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்றச்சு மயனை கூட்டு ஒரு மேடை அமைக்க சொன்னார். அந்த மேடையிலே சிவபெருமான் அமர ஏற்கனவே ஓங்கி உலகளந்த உத்தமன். சிவபெருமான் அமரக்கூடிய நேரம் மயன் அமைத்த மேடையில முருகப்பெருமான் ஏறின. என்னதான் உயரக்க உயரக்க மேடைய போட்டாலும் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி வளர்ந்து கொண்டே போவதை பார்த்த முருகப்பெருமான், எம்பெருமான, எனக்கு இந்த மாதிரி மேடை அவசியம் கிடையாது, எனக்கு எந்த மேடை உங்களுடைய இடது புயம் தாரும் என்றார். நான் உங்க தோளில ஏறிக்கொண்டு உங்களுக்கு உபதேசத்தை பண்ணுகிறேன். அந்த இடது தோள் கூட அம்பிகையினுடைய இடது பக்கம், அம்பிகையினுடைய தோள் தாயாருடைய மடியிலே அமர்வது மாதிரி சிவபெருமானுடைய தோளிலே அமர்ந்து

அப்படி தோழில இருந்து பகவான் பரம ரகசியமான விஷயத்த சிவபெருமானுக்கு சொன்ன. அதை யார் கேட்டா சொல்லுங்க? சிவபெருமானை தவிர யாரும் கேட்டதில்லை. முருகப்பெருமான் என்ன சொல்லியிருப்பான்? எம்பெருமானே உன் பொருளை உனக்கே சொன்னேன்னு. நாம பெண்கள் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்றதுக்கு எல்லாத்தோடும் மூக்குத்தி நகை நட்டெல்லாம் கழற்றி வைத்து விட்டு ஸ்நானத்தை முடிச்சு சாயங்காலம் சாவகாசமா நகைகளை அணிந்து கொள்வோம். அந்த மாதிரி ஏற்கனவே கழற்றி வைத்த ஞானமானது ஞான குழந்தை முருகனாக பிறக்க அந்த ஞானத்தை திரும்பவும் சிவபெருமான் அணிந்து

பிரணவத்துக்கு பொருளை சொல்றச்ச, தாயும் தகப்பனும் ஆகிய நீயே பிரணவ பொருள் தான். ஓங்காரம் இல்லாத உலகமே கிடையாது, உலகமே ஓங்காரமயம். பிரம்மா விஷ்ணு சிவன் அகர உகர மகரம் இணைப்பே ஓம்ங்கிற வார்த்தை. நாம இன்னைக்கு மனது அமைதி வேணும்னா கண்ணை மூடி தியானம் பண்ணி ஓம்னு அந்த பிரணவத்தை சொல்லிண்டே இருந்தா மனசு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அமைதிப்படும். ஓம் இல்லாத இடமே இருக்காது பாருங்கோ. கடல் அலைகளுடைய சத்தத்தை கேட்டா ஓம்னு இருக்கும். நம்முடைய காதெல்லாம் மூடி கண்ணை மூடி தியானம் பண்ணினா நம்முடைய தேகத்திலேயே ஓம்ங்கிற ஓசை கேட்கும். ஓசையும் ஒலியும் ஆனாய் நீயேன்னு சிவபெருமான பக்தாள்லாம் பாடுவது மாதிரி எம்பெருமான உன்னுடைய பொருளை உனக்கே சொன்னேன்னு காதல ஓதினான். அந்த நேரத்துல பிரணவத்தை சிவபெருமானுக்கு உபதேசித்து விட்டு அந்த நந்திய பார்த்து பிரம்மதேவன் அழைச்சின்னு வர சொன்னார். அந்த நேரத்துல பிரம்மதேவன் நமஸ்காரத்தை பண்ணி, எம்பெருமானே ஞான பண்டிதா, நந்தியை அழைத்து முன்னி நான்

உலகும் அரவிந்த மேல் மெய்யோன் வந்தான். நமஸ்காரத்தை பண்ணி எம்பெருமானே, முருகா என்னுடைய ஆணவத்தினால இந்த மாதிரி கதி அடைஞ்சேன். இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒரு குரு வேணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் அவதாரம் பண்ணி சிவபெருமானே குருவாக அடைஞ்சார். இருந்தாலும் நம்முடைய ஆணவத்தை விட்டால்தான் இந்த உலகத்துல வாழ முடியும். தெய்வங்களே குற்றம் பண்ணினாலும் அவளுக்கு தண்டனைன்னு ஒண்ணு பகவான் வச்சிருக்கார். ஏன்னா பிரம்மதேவன் இப்படி செய்வது சிவபெருமானுக்கு தெரியும். இருந்தாலும் அதற்கு தண்டனை கொடுக்க கூடிய தகுதி முருகப்பெருமானுக்கு இருக்கு. பிரம்மதேவனுக்காக முருகன் அவதாரம் பண்ணினானா, உலகத்துக்கு குருதான் முக்கியம்னு சொல்வதற்காக அவதாரம் பண்ணினானான்னு தெரியல. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய

பிரணவோபதேசம் இசை பெருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள், டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

நேர்களே, ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 10:30.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிக்கு துவக்கமாக அன்பேவா படப்பாடல்.

டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் இந்த பாடல்.

போடவா. நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊ என்ன பேர், எந்த காலேஜ், என்ன

பார் நடையிலே.

எந்த

தக்க தண்டி கிண்ணத்து தக்க தண்டி கிண்ணத்து தக்க தண்டி கிண்ணத்து மாப்ளே தாலிபமாக தகப மாமா.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
2: நேரம் 10:44. 30 நொடி. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஒலிக்க இருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல், படம் வல்லவனுக்கு வல்லவன்.

நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக பி லீலா ஜிக்கி குரல்களில் வஞ்சிக்கோட்டை வாலிபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். நிகழ்ச்சியில் சித்ரா, எஸ்பி சைலஜா, கங்கை அமரன், எஸ்பி பாலசுப்ரமணியம் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்துவின் வரிகளில், இளையராஜாவின் இசையில் விக்ரம்.